நேரம் காலை 5:50 15:00 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ். இன்றைய நாள் பொழுது அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துகளுடனும் இனிதே அழைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

பொய் கூறாமல் இருக்கும் தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டாலே போதும். அது பிற அறங்களை செய்யாமலேயே அவற்றின் நன்மைகளை தரும். குறள் எண் 297, அதிகாரம் வாய்மை.

0: பொய் கூறாமல் இருக்கும் தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டாலே போதும். அது பிற அறங்களை செய்யாமலேயே அவற்றின் நன்மைகளை தரும். குறள் எண் 297, அதிகாரம் வாய்மை.
1: நேரம் காலை 5:54. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:10 இணைத்தான நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை. காலை 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் மற்றும் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி. ராமலிங்கம் அவர்கள்.

காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 மதுரத்தென்றல், காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:25 நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒருங்கிணைந்த சமூக யோகா சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். பகுதி 8. காலை 7:30 இன்று ஒரு தகவல் பகுதியில் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரத்தென்றல், காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்கள் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 8:30 மதுரத்தென்றல், காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். தொடர்ந்து காலை 9:00 அரங்கிசை, எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை, எம்எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை, சீர்தழை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம் மற்றும் எம் குருராஜ் அவர்களின் மிருதங்கம். காலை 10:00 மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு. தொழில்நுட்பம் டிஆர் வாணி வரலட்சுமி, எம் பிரசாத் மற்றும் எஸ் நடராஜன் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு பிசி பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். ஸ்டாண்ட்பையாக 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்திச் சுருக்கம், 11:02 மதுரத்தின்றல் மற்றும் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 12:10 இசை மேடை பாக்கி லட்சுமி சந்திரசேகரன் அவர்களின் வீணை இசை, மதியம் 12:40 தமிழில் இசைதிகள், மதியம் 12:50 மெல்லிசை, மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 1:10 என்னுயிர் தோழி பகுதியில் யோகா பயிற்சியாளர் யோகினி எம் சண்முக பிரியா அவர்களுடன் நேர்முகம், பதின் பருவ குழந்தைகளை கையாள்வது பற்றி ஆலோசனைகள் வழங்குகிறார் லக்ஷ்மி பாய் அவர்கள். அடுத்த பகுதியாக டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். பாட்டி வைத்தியம் குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள். அமைப்பு உமா மீனா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், மதியம் 1:55 மெல்லிசை, மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 2:15 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், மதியம் 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும், மாலை 5:27 குரல் அமுதத்துடன் மாலை ஒலிபரப்பு துவங்கும், மாலை 5:30 மதுரத்தென்றல், மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், மாலை 6:40 மதுரத்தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், இரவு 7:00 மதுரத்தென்றல், இரவு 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், இரவு 7:25 பண்ணை செய்தி, இரவு 7:30 மண்ணும் மணியும் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, இரவு 8:05 மதுரத்தென்றல், இரவு 8:30 நலமாய் வாழ. ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். பகுதி 3. தைராய்டு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி விளக்கம் அளிக்கிறார். இரவு 8:45 மதுரத்தென்றல், இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இரவு 9:15 செய்திச் சுடர், இரவு 9:30 நாடக மலர் பகுதியில் மாய துப்பாக்கி நாடகம் எழுதியவர் எம் கௌரி. படைப்பு மதுரை வானொலி நிலையம். இரவு 10:00 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1268 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேரம் காலை 5:59:25. நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6:00 செய்திச் சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 6:02:25. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ்.
1: இன்று முதல் புத்தம் புது பொலிவுடன் மலர காத்திருக்கும் முதன்மை அலைவரிசை. மலர காத்திருக்கிறது முதன்மை அலைவரிசையின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இன்று முதல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க பகுதியில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:04:25. இன்னும் சில நொடிகளில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கருக்கு டெல்லி அஞ்சலாக

0: 3-5. Smriti Mandhana was adjudged player of the match. In FIFA World Cup, England opened their Group L campaign with a 4-2 victory over Croatia at Dallas Stadium in Arlington, USA. England captain Harry Kane struck twice from the penalty spot in the 12th and 42nd minutes. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள், இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய 1269 கிலோமீட்டர். நேரம் காலை 6:15. தொடர்ந்து கேட்க இருக்கீங்க பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்கும் முதற் பக்தி பாடலா ராமகதை, தினேஷ் அவர்கள் குரல் தான் கேட்க இருக்கோம்.

22:22. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி பாடல்களாக பக்தி மனம் கமழும் பக்தி. பக்தி மாலையில் ஒலிக்க இருக்கும் பக்தி பாடல் தொடர்ந்து எஸ் சரளா குரலில் தான் கேட்க இருக்கீங்க.

நேரம் காலை 6:27. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ். பக்தி மனம் கமழும், இது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பக்தி பாடல் வாணி ஜெயராம் குரலில் தான் கேட்க இருக்கும்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கால்நடை தீவனங்கள் தயாரித்தல் மற்றும் மேலாண்மை குறித்த இலவச நேரடி வகுப்பு வரும் 20ஆம் தேதியன்று நடைபெற இருக்கின்றது. பதிவு செய்த அனைவரும் இந்த பயிற்சியில் தவறாது கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை மாவட்டம் மல்லிகை மற்றும் வெற்றிலையின் தன்மைக்கான புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. மல்லிகை வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் GR பயனாளர் சான்றுக்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றிலை விவசாயிகள் 36 பேருக்கும் மல்லிகை விவசாயிகள் 20 பேருக்கும் பயனாளர் சான்று வழங்கியுள்ளோம். இந்த சான்றிதழ்கள் இருந்தால் விளைபொருட்களுக்கு தனித்தன்மை கிடைக்கும் என்றும், விவசாயிகள் ஆதார் சிட்டா அடங்களுடன் அந்தந்த வேளாண் வணிக உதவி இயக்குநர்களை அணுகியும் பயனாளர் சான்றுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அல்லது மதுரை பிபிகுளம் உழவசந்தை வளாகத்தில் உள்ள வேளாண் வணிகத்துறை அலுவலகத்தையும் அணுகலாம் என்று வேளாண் வணிக துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை விரிவாக்க கல்வித்துறை சார்பில் கறவை மாட்டுப் பண்ணை, நாட்டுக்கோழி, வெள்ளாடு வளர்ப்பு என்று 3 சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பயிற்சிகளுக்கு நாளை 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பாஸ்போர்ட் போட்டோ, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி மற்றும் ஜாதி சான்றிதழுடன் கால்நடை மருத்துவக் கல்லூரியை அணுக வேண்டும். விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் நாளை மட்டுமே. விண்ணப்பதாரர்களுக்கு கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். July 2வது வாரத்தில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கின்றது. இதற்கான பயிற்சி கட்டணம் ₹3000 ஆகும். மேலும் விவரங்களுக்கு 86674289822 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தேனி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகின்றார் பி. ராமலிங்கம் அவர்கள்.
1: காளான் வளர்ப்புங்கிறது ஒரு அருமையான ஒரு தொழில், ஒரு உணவு உற்பத்தி. இந்திய நாடு வந்து ஒரு உணவு உற்பத்தியில் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமானது இது. காளான்ங்கிறது வந்து ஒரு பூஞ்சாணம். இந்த காளான் வளர்ப்பு உலகளவில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ரகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வணிக ரீதியாக கிட்டத்தட்ட 100 வகையான காளான்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் 10 வகையான காளான்கள் வணிக அளவில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வளர்த்துக்கிட்டு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகளவிலையும் பெரிய அளவில் கிட்டத்தட்ட 67% உற்பத்தியை வந்து மொட்டுக்காளான்கள்னு சொல்லக்கூடிய பட்டன் காளான்னு வந்திருக்கு.
2: இதில் எத்தனை வகைகள் இருக்குங்க சார்? இப்போ காளான்
1: உணவு காளான்னு எடுக்கும்போதே 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக 10 வகையான காளான்கள் அதிகமாக இந்தியாவில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க.
2: என்னென்ன காளான் வகைகள் சார்?
1: அதில் குறிப்பாக சொல்லணும்னா மொட்டுக்காளான் ஒன்று, சிப்பிக்காளான் ஒன்று, பால் காளான் ஒன்று. இந்த 3 வகையான காளான்கள் அதிக அளவில் இந்தியாவில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டு லெவலில் வைக்கோல் காளான்னு சொல்லக்கூடிய ரகங்கள் தற்சமயம் வந்து ஆராய்ச்சி லெவலில் கொஞ்சம் உற்பத்தி பண்ணுறதுக்கான முயற்சிகள் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகமாக உற்பத்தி பண்ணுறது பட்டன் காளான், மொட்டுக்காளான். அதுக்கடுத்து சிப்பி காளான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிப்பி காளான் எல்லோரும் எளிமையாக பண்ணக்கூடியது. வெறும் 1000 ரூபா முதலீடு இருந்தாவே போதும், எல்லாரும் தன் வீட்டுக்கு தேவையான காளான் தான் வீட்டிலேயே வளர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மிகவும் எளிமையாக வளர்க்கக்கூடியது. தேவையான சீதம் சூழ்நிலை 25 டிகிரி அது வீட்டுக்குள்ளே ஈஸியாக கொண்டு வந்துடலாம்.
2: காளான் வளர்ப்பு தொழிலில் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்?
1: முதல்ல வந்து அறிமுக வகுப்பு போய் அரசு வேளாண் பல்கலைக்கழகங்களை கற்றுக்கணும்.
2: கண்டிப்பாக பயிற்சி வேணும்.
1: பயிற்சி அது வந்து ஒரு அறிமுக வகுப்பு தான். இது போக நிறைய விஷயங்கள் நம்ம தொழில் செய்கிறது மூலயமா மட்டும்தான், காளான் வளர்க்குறது மூலமாக மட்டும்தான் கற்றுக்கிட முடியும். ஏன்னா முழுமையான தகவல் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, அறிமுகம் மட்டும்தான் இருக்குது. முழுமையான தகவல் வேணும்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கோங்க, 10 வருஷம் 20 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க போய் தான் நம்ம கற்றுக்கிடக்கூடிய சூழ்நிலை. ரெண்டாவது, இது வந்து வணிக ரீதியாக பண்ணும்போது இதை வந்து பெரிய அளவில் பண்ணலை. மொட்டுக்காளான்ங்கிறது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலே பெரிய பெரிய நிறுவனங்களில் அதிக அளவு முதல்பீடு போட்டு நிறைய அறிவியல் சாதனங்கள் உபயோகப்படுத்தி வந்துருச்சு. ஏன்னா சிப்பிக்காளான் அறிமுகத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு குடிசை தொழிலாக மட்டும்தான் பண்ணிருக்கிட்டு இருக்காங்க. ஒரு காளான் ஒரு முதல்ல ஒரு தொழில் ஆரம்பம்னு செஞ்சால் முதல்ல அதை பற்றி முழுமையாக நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும்னா 6லேருந்து 1 வருடங்கள் ஆயிரும். ஏன்னா இது வந்து வருஷத்தில் 365 நாளும் 365 சூழ்நிலைகள் காலநிலைகள் இருக்குது. முதல்ல 4 பருவம் பிரிக்கலாம், அது உள்ள நிறையா விஷயங்கள் வருது. இதுக்கு ஒவ்வொரு பருவநிலைக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் இருக்குது.

சாயங்காலை 6:35, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.

0: அப்போ இதில் ஓரளவுக்கு நல்ல அனுபவம்னு ஓரளவு படம்னாவே ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் ஆயிரும். ஏன்னா மொதல் வருஷம் ஒரு மாதிரி வந்திருக்கும், மறா வருஷம் ஒரு மாதிரி வரும். இப்போ இந்த காலநிலைகளை நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து சாதாரணமாக ஒரு காளான் வளர்ப்பில் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வரணுமே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்துடும். இது நடைமுறையில் ஒரு குடிசை தொழிலாகவும் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறதுனால இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருக்கக்கூடிய காளான் குடில் அந்த அமைப்புகள் எக்ஸ்பயர் ஆயிடுது. அப்போ அந்த முதலீடு திரும்ப ரீ முதலீடுக்கு வந்துடுது. இந்த ஒரு காரணங்களால அந்த சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் பால் காளான் வளர்ப்புள்ள பெரிய அளவில் ஒரு தன்னிறைவு அடையலை. அதனால் அதிகப்பட்ட நபர்களுக்கு மக்களுக்கு சிப்பி காளான்லாம் என்ன பால் காளான் என்கிறது முதல்ல தெரியவே இல்லை. அப்போ முதல்ல இன்னைக்கு வந்து காளான் வளர்க்குறவங்க ஒரு 100 பேர் பயிற்சி எடுத்தாங்கன்னா அதில் 10 பேர் காளான் உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயம். அதே நபர் ஒரு 3 வருடங்கள் கழித்து அந்த 10 பேரில் எத்தனை பேர் நடத்திட்டு இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிது. அப்போ இதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது.
1: இத்தனை வகைகள் சொன்னீங்க, இதில் எது லாபம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு?
0: எல்லா காளானுமே லாபம் தரக்கூடியது தான். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா முதலீடு போட்டால் 50-75 ரூபா லாபம் பார்க்கலாம்.
1: இப்போ இந்த குடில் அமைக்கணும்னு சொன்னீங்களே, அந்த குடில் அமைப்பு வந்து எப்படி இருக்கணும்?
0: சாதாரணமாக இதுவரைக்கும் அரசு வேளாண் துறையிலிருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியது தென்னை ஓலைகள் அமைக்கப்பட்ட குடில் இல்லை பனைமனைகள் இது மாதிரியில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்புகள் இருந்து கிடையாது. இதில் பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கு சரியான அளவுக்கு மாதிரிகள் வந்து அரசு வேளாண் கல்விகள் கூட இல்லை, சின்ன அளவுலாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பத்தாது. எனக்கு வந்து இந்த அளவுக்கு முதல்ல வந்து நான் நிறைய அறிவியல் பூர்வமாக தேடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னா முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதுக்கு வரப்பாண்டி இருக்குது. நான் வந்து மதுரை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஒத்தக்கடையில் தான் முதல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் பயிற்சி தான். நான் இதில் நிறையா பயிற்சிகள் 6 மாதம் பயிற்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது முதல்ல வந்து நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் குறைந்த முதலீடு குறைந்த இடம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு இடத்த வந்து காரியப்பட்டி பக்கத்தில் நான் வாங்கியிருந்தேன். ஒரு 6 சென்ட் இடம் முடிவு எடுத்து பண்ணோம். ஆரம்பித்த பிறகு தான் எங்களுக்கு தெரியுது காரியாபட்டி பிளாக்கோ இல்லை அருப்புக்கோட்டை பிளாக்கோ எடுத்தால் அது ஒரு வறண்ட பூமி, மானாவாரி பூமின்னு எங்களுக்கு தெரியுது. அப்போ இதுக்கு வந்து காளான் வளர்ப்புக்கு 25-28 டிகிரி டெம்பரேச்சர் வேணும், இல்லை காற்றுல 80% ஈரப்பதம் வேணுமா, அதெல்லாம் அங்கே தேடி பிடிக்க முடியலை. ஒரு முதல்ல போட்டு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதை விட்டும் வெளியேயும் போக முடியாத சூழ்நிலை. அப்போ அங்கனக்குள்ள எனக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை.
2: நிகழ்ச்சியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்கினார் பி. ராமலிங்கம் அவர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
3: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
4: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனால் இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: அதுக்கு இதுக்கு இவ்வளோ யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோவில் சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பற்றி எழுதி அனுப்பினா போச்சு.
4: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
3: நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
4: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கிக்குளம்,
3: மதுரை 2.
4: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
3: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
4: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கிக்குளம்,
3: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
4: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
3: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2.

0: நேரம் காலை 6:44 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

0: தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனைச் சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த

0: நிகழ்த்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10 வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இன்பம்
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: புகைப்படம் பேச்சு ஓவியம் எழுத்து இயற்கையை காப்பாற்றும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றாலே மரம் நட வேண்டும், குப்பை எடுக்க வேண்டும், சுற்றுச்சூழல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்மில் பலர் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, ஒரு ஓவியர் இயற்கையை எப்படி காப்பாற்ற முடியும்? ஒரு புகைப்பட கலைஞர் மரங்களை வெட்டுவதை எப்படி தடுக்க முடியும்? இப்படி கேள்வி உருவாகலாம் அல்லவா? எழுத தெரிந்தவர், பேச தெரிந்தவர், டிசைன் செய்ய தெரிந்தவர், கைவினை பொருட்கள் செய்ய தெரிந்தவர், இவர்கள் இயற்கைக்காக என்ன செய்ய முடியும்? இந்தியாவின் பிரபல பறவை ஆய்வாளர் மற்றும் புகைப்பட ஆர்வலரான சலீம் அலி பறவைகளை ஆராய்ந்து எழுதிய பதிவுகள் மூலம் பல பறவை வாழிடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவர் நேரடியாக எல்லா காடுகளையும் காப்பாற்றவில்லை, ஆனால் மக்கள் காடுகளை நேசிக்க வைத்தார். அதுதான் பெரிய வெற்றி. 96 வயது அடைந்த அமெரிக்க ஓவியரான ராபர்ட் பேட்மேன் தனது ஓவியங்களில் விலங்குகளையும் இயற்கையையும் மிக அழகாக வரைந்தார். அவருடைய ஓவியங்களை பார்த்த பலர் முதன்முறையாக சில விலங்குகளின் அழகை உணர்ந்தார்கள். அதன் மூலம் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு நிதி திரட்டவும் உதவினார். ஒரு ஓவியர் வெறும் சுவரை அலங்கரிக்கவில்லை, மக்களின் மனதை மாற்றினார். செபாஸ்டியாவோ சல்காடா பிரேசில் நாட்டை சேர்ந்த பிரபலமான போட்டோகிராஃபர். சிறு வயதில் தான் வளர்ந்த இடத்தை சுற்றி அடர்ந்த காடு இருந்ததாகவும், ஆனால் காலப்போக்கில் அந்த காடே அழிந்து வெறும் மொட்டைக்காடாக போனதையும் பார்த்து மிகவும் கவலைப்பட்டார். அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அழிந்த அந்த காட்டை திரும்ப உருவாக்க முடிவு செய்தார்கள். கேமராவை ஓரமாக வைத்துவிட்டு மண்வெட்டியை கையில் எடுத்தார். சுமார் 20 லட்சம் மரக்கன்றுகளை நட்டார். இன்று அந்த இடம் இன்ஸ்டிடியூட்டோ டெரோ என்னும் பிரம்மாண்டமான காடாக மாறி மிருகங்கள் பறவைகள் மீண்டும் அங்கு வாழ தொடங்கிவிட்டன. தன் கேமரா மூலமாக உலகத்தின் அழிவை படம் பிடித்த அதே கைகள் இன்று ஒரு காட்டையே உருவாக்கியுள்ளது. டியரஸ் டெய்லர், இவர் ஒரு பிரிட்டிஷ் சிற்பி. பொதுவாக சிற்பம் செய்தால் எங்கே வைப்பார்கள்? ஏதாவது மியூசியமில் வைப்பார்கள். ஆனால் இவர் தான் செய்த சிலைகளை நடுக்கடலுக்கு அடியில் வைத்தார். இவர் இந்த சிலைகளை சாதாரண சிமெண்டில் செய்யவில்லை, கடலில் இருக்கும் பவளப்பாறைகள் வளர்வதற்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷல் மெட்டீரியலில் செய்தார். இப்போ கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த சிலைகள் மேலே அழகான பவளப்பாறைகள் வளர்ந்து பல கடல்வாழ் உயிரினங்களுக்கு அது ஒரு வீடாகவும் மாறிவிட்டது. தன் கலையை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்ற பயன்படுத்தி கொண்டார். உங்கள் பேஷன் எதுவாக இருந்தாலும் அதை வைத்தே நீங்கள் ஒரு சுற்றுச்சூழல் மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்கள் கதை கவிதை எழுதுகிறவரா? அடுத்த முறை நீங்கள் எழுதும்போது மரங்களை பற்றியோ தண்ணீர் தட்டுப்பாடை பற்றியோ சின்ன விழிப்புணர்வை உங்கள் கதையில் கொண்டு வாருங்கள். உங்கள் பக்கத்து வீட்டு மரத்தை பற்றி கதையை எழுதலாம். நீங்கள் குளித்த குளம் ஆற்றை பற்றி எழுதலாம். உங்களை பேசவிட்டால் மைக்கே தேவையில்லை, அந்த அளவுக்கு பேசுவீர்களா? டீ கடையிலோ சாப்பிடும்போதோ சினிமா கிரிக்கெட் பற்றி பேசும்போது அப்படியே, நேற்று நம்ம ஏரியாவில் பிளாஸ்டிக் குப்பையை போட்டு எரிச்சாங்க, மூச்சு முட்டிடுச்சு என்று பிளாஸ்டிக் குப்பை பற்றியே ஒரு பேச்சை தொடங்குங்கள். நீங்கள் பேசுவது 4 பேரை போய் சேரலாம். நீங்கள் சாஃப்ட்வேரில் கலக்குவீர்களா? பிளாஸ்டிக் பயன்பாட்டின் தீமை குறித்தோ மரங்களை வளர்ப்பது பற்றியோ செம கலர்ஃபுல்லான டிசைன் செய்து சோசியல் மீடியாவில் தட்டிவிடுங்க. ஒரு டிசைன் 1000 வார்த்தைகளுக்கு சமம். பழைய பொருள் இருந்தால் உடனே கத்திரிக்கோலையும் கம்மையும் எடுத்து ஏதாவது கிராஃப்ட் செய்யும் வித்தைக்காரராக நீங்கள். அப்போது அப்சைக்கிளிங் தான் உங்கள் ஏரியா. பயன்பாடற்ற அல்லது பழைய பொருட்களை வீசி எறிந்து விடாமல் அவற்றை நம் கைவண்ணத்தால் மேலும் பயனுள்ள, அழகான மற்றும் அதிக மதிப்புள்ள புதிய பொருட்களாக மாற்றுவது. இதை படைப்பு திறன் மறுபயன்பாடு, கிரியேட்டிவ் ரீயூஸ் என்றும் அழைக்கலாம். தூக்கி போடும் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு அழகான செடியை வைத்து அதை பெயிண்ட் செய்து உங்கள் வீட்டு ஹாலில் வைக்கவும். உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்கள் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவார்கள். மரம் வைப்பவர் மட்டுமல்ல, மரத்தை நேசிக்க வைப்பவரும் இயற்கை பாதுகாவலர் தான். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து கொண்டே உலகத்துக்கு நல்லது செய்ய முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி முருகராஜ் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெருங்கலை 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றலை.
2: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell cheers, what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
5: துள்ளி

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாட உள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம்

0: அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம், சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும், இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று

0: ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள் கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ.
3: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒருங்கிணைந்த சமூக யோகா சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள்.
4: வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா கம்யூனிட்டி யோகா, ஒருங்கிணைந்த யோகா அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்யூனிட்டி யோகா அப்படின்றது வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒரு சொசைட்டி

0: சிட்டிக்குள்ள இருந்தா தான் காம்பவுண்ட் குள்ள இருக்கிறது தான் வந்து ஒரு கம்யூனிட்டி அப்படின்றது மாதிரியான ஒரு சில மீனிங்ஸ் இருக்கு. பட் இது அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோ இல்ல 10 லேடிஸோ யாரா இருக்கட்டும், லைக் இங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்றீங்க, ரெகுலரா மீட் பண்றீங்க, ரெகுலரா ஒரு வாக்கிங் போறீங்க, ரெகுலரா ஒரு கோயிலுக்கு சர்ச்சுக்கு எங்கனாலும் இங்க சேர்ந்து ஒரு குரூப்பா பண்ண ஆரம்பிச்சவங்க, லைக் இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் நம்ம ஹெல்த்துக்காக வேண்டி ஒரு முயற்சி எடுக்கிறப்போ, தட் இஸ் கால்ட் லைக் கம்யூனிட்டி யோகா. சோ இந்த கம்யூனிட்டி யோகால வந்து எப்படி இருக்கும்னா, லைக் நிறைய வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம வேல்யூ மட்டும் இல்லாம நம்மளும் அவங்களும் மாத்தி மாத்தி நல்ல விஷயங்கள் ஷேர் பண்றப்போ இட்ஸ் லைக் ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லையா. எப்பவுமே ஒரு நாலேஜ் வந்து வேஸ்ட் ஆகாது. ஒரு ரெண்டு பேர்ட்ட ஷேர் பண்றதுனால வந்து நமக்கு கூடுமையை தவிர்த்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சோசியல் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் வீடுகள்ல வந்து சிங்கிள் கிட்ஸ் இருக்காங்க, ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்யூனிட்டி இட்ஸ் லைக் அ கிரேட் ஹெல்ப். சோ இந்த கம்யூனிட்டி வந்து என்ன கொடுக்கும்னா, அவங்க ஏஜ் குரூப் வாரியான ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கும். சோ தட் அவங்க வந்து லோன்லினஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், யோகால வந்து ஒரு பேசிக்கா எல்லாருமா மதுவோ ஆரம்பிச்சு ஒரு தியானம் பண்ணலாம் அப்படின்னு குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த தியானத்துல இருந்து வரக்கூடிய நல்ல ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி இதெல்லாமே வந்து அவங்க ரொம்ப வந்து ஆக்டிவா சந்தோஷமா வச்சுக்கும். அவங்க மைண்ட் அளவும் சரி, இமோஷனல் லெவல்லையும் சரி, அது எந்த ஏஜ் குரூப்பா இருக்கட்டும், 20s இருக்கட்டும், எந்த ஏஜ் குரூப்பா வேணா இருக்கட்டும், தி ஃபீல் லைக் மோட்டிவேட்டட். சோ அவங்க நேச்சுரலா அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, பாக்குற வேலைகள் வந்து ரொம்ப கிளீனா பண்ணுவாங்க. சோ இதெல்லாமே வந்து அந்த குரூப் பண்ற ஒரு விஷயங்கள்னால நல்ல வைப்ரேஷன் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தே ஃபீல் குட் அண்ட் மோட்டிவேட்டட். இதனால வந்து நல்ல ஒரு எண்ணங்கள் டெவலப் ஆகும், ஒரு சேஃப்டியான ஒரு ஃபீலிங் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் சப்போர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மக்களுக்கு. ஐ மீன் இதுல எல்லாம் இன்டராக்டிவா ரொம்ப வந்து க்ளோஸா மூவ் ஆற அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் வீட்டுல தனியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசா வந்து எந்த ஒர்க்கும் இருக்காது, பெருசா கமிட்மெண்ட் இல்லாத பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும்னா லோன்லினஸ் இருக்கும். அந்த லோன்லினஸ் இருந்து வெளியே வர்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஹெல்ப். இது மெயினா வந்து அது மட்டும் இல்லாம யோகா பண்றப்போ, யோகா சொல்லவே வேணாம், இட்ஸ் அ மேஜிக் டு அவர் பாடி இல்லையா. சோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு. சோ இதனால என்ன ஆகும்னா, ஒரு டெய்லி பிராக்டிஸ வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கம்யூனிட்டி பேஸ்டா நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்றப்போ, சோ நம்ம ஒரு நாள் நம்ம வீட்டை சிங்கிளா பண்றப்போ இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் வரும். ஒரு நாள் பண்ணல இல்ல யாரோ வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த நாள் டிஸ்டர்ப் ஆகும், பண்ண முடியாம. இதே வந்து நம்ம குரூப்பா பண்ற இடத்துல வந்து மிஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறோம், சேர்ந்து பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஜோஷ்ல வந்து அவங்க தானா கிளம்பிடுவாங்க. சோ தட் பிராக்டிஸ் மிஸ் ஆகாது. எந்த ஒரு ஆசனம் பிராக்டிஸா இருக்கட்டும், மூச்சு பயிற்சியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மிஸ் ஆகாம நம்ம பாடிக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மென்டல் அண்ட் இமோஷனல் வெல்பீங் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இதோடைய பவர் என்ன அப்படின்னா, நம்மளோட எனர்ஜி வந்து எப்பொழுதுமே ட்ரெயின் ஆகாது. அதே மாதிரி நல்லதே மட்டும்தான் யோசிக்க சொல்லி தரும் யோகா வந்து. ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டி பதட்டம் அப்படின்னு ரொம்ப நிறைய காமன் அந்த டேர்ம்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாத்துலயும் நம்ம வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் இருந்தாலுமே இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கவும் நம்மளால முடியும் இந்த கம்யூனிட்டி யோகால. சோ இதுல இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள டெவலப் ஆகும். வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி இன்டைரக்டா நிறைய நல்ல விஷயங்களும் கிடைக்கும். ஒரு யோகால ஆரம்பிச்சு இப்ப எல்லாமும் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆசன பயிற்சியா ஏஜ் வைஸ் நிறைய சர்க்கிள்ல வந்து பண்றாங்க. இப்போ எல்லா ஏஜ் குரூப்பும் மிக்ஸ்டா இருக்கிறப்போ 20s இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செட்ல இருப்பாங்க, 60s இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களை எப்படி பிரிச்சு அவங்களுக்கு நடுநிலையா எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அது ஒரு சேலஞ்சா இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாவும் இருக்கும். சோ ரெண்டு மக்கள் ரெண்டு செட் ஆஃப் ஏஜ் குரூப்ஸ் பண்றப்போ அந்தந்த ஆசனாவோட டிஃபரன்சியேஷன் நல்லா தெரியும்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒருங்கிணைந்த சமூக யோகா சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 kHz. இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
4: நான் கணக்கில் ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மள பல பேர் வெக்கப்படுறதில்லை. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது, ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறதில்லை. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு

பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு. கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா. ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் ஒரு 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அது சரி, அவங்களால் மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களெலாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிடுறாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையாக இது சம்பந்தமாக ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கு அபாரமான திறமை இருக்குதான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம். ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம். ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சு போடுறோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ளே மனுஷ மூளை இந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம், தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு, வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது அப்படிங்கிறத அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்ருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது. அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மளும் ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது. அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான். மோசமான மூளைன்னா ஏண்டான்னு கேட்டான். என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா. என்னத்தேன்னு கேட்டான். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா, முதுவை தடவிக்கிட்டே.

இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நிறம் கலை 7:35, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1569 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர தென்றல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர

விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நிறம் கலை 8:02.
1: ஆகாஷ்வாணி எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
2: பண்பு என்பதன் அடிநாதமாக திகழ்வது எளிமை. எளிமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர்கள் பலருண்டு. அந்த வரிசையில் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர் பெருமை மிகு கக்கன் அவர்கள். கதராடை அணிந்து காலமெல்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர், மனித புனிதர் கக்கன் அவர்கள். பதவிக்கு பெருமை சேர்த்து லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் நேர்மையான சேவைகள் செய்ததன் மூலம் மக்களால் போற்றப்பட்டவர்தான் உத்தமர் கக்கன் அவர்கள். கக்கன் அவர்கள் 1909 June 18 மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குப்பி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தும்பைப்பட்டி திண்ணைப்பள்ளியிலும் மேலூர், கப்பலூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய ஊர்களிலும் தனது பள்ளிப்படிப்பினை முடித்தார். பின்னர் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் தன்னை வடிவமைத்து கொண்டார். காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் அரிஜன சேவா சங்கம் என்ற அமைப்பில் கக்கன் அவர்களை உறுப்பினராக ஆக்கி சேவை செய்ய பணித்தார். மேலும் ஹரிஜன சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இரவு பள்ளிகளின் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்னும் குரலுக்கு ஏற்ப கக்கன் அவர்களின் ஒழுக்கமும் தன்னடக்கமுமே அவரது முன்னேற்றத்திற்கு படிகற்களாக மாறியது. 1932 கக்கன் அவர்கள் ஸ்வர்ணம் பார்வதி என்பவரை சிராவயல் என்ற ஊரில் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரைக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் வாய்ப்பு கக்கன் அவர்களுக்கு கிட்டியது. 1939 வைத்தியநாத ஐயர் முன்னிலையில் கக்கன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 1940 மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தின் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக கக்கன் நியமிக்கப்பட்டார். 1941 மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக தன்னை உயர்த்தி கொண்டார் கக்கன். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கக்கன் அவர்கள் சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார் கக்கன். 1946 அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையின் உறுப்பினராக கக்கன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இந்தியா 1947 சுதந்திர காற்றை சுவாசித்தது. 1950 இந்தியா குடியரசு நாடானது. இந்திய திருநாட்டின் முதல் பொது தேர்தலில் மதுரை மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக வென்று மக்களவை உறுப்பினரானார் கக்கன். 1954 கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவுடன் காமராஜர் அவர்கள் வகித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்

மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன் அவர்கள். காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறையின் அமைச்சராக பதவியேற்றார். ஹரிஜன நலத்துறையின் சார்பில் ஏராளமான பள்ளிகளை பட்டியலின மக்களுக்காக ஏற்படுத்தினார் கக்கன். 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன். இம்முறை காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு விவசாயம், மதுவிலக்கு மற்றும் ஹரிஜன நலத்துறை ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் விதமாக மூத்த தலைவர்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காமராஜர் அவர்களின் திட்டத்தின்படி காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணியாற்ற சென்றார். காமராஜரை அடுத்து காங்கிரஸின் மூத்த தலைவரான பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். பக்தவச்சலம் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது காவல் பயிற்சி பள்ளிகளையும் இரகசிய காவல் பணித்துறையினையும் ஏற்படுத்தினார் கக்கன். 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தேர்தல் அரசியலில் தோல்வியை தழுவினாலும் தன் இறுதிகாலம் வரை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அபிமானியாக தன்னுடைய அரசியல் பயணத்தினை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். அரசியல் வாழ்வில் தனி மனிதனின் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பது நல்லது என்ற நெறிமுறைகளை அறிந்திட, தனி மனித ஒழுக்கம் எப்படி அரசியல் பொதுவாழ்வில் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள கக்கன் அவர்களின் வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை அமைச்சர் என பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு மாளிகை இல்லை, சொகுசு கார் இல்லை, வேலை செய்திட வேலைக்காரர்கள் இல்லை, ஓட்டை குடிசையிலே ஒண்டி வாழும் வாழ்க்கை இருந்தால் மட்டுமே போதுமே என நினைத்து சலனமடையாத உள்ளம், உள்ளத்திற்கு ஏற்ற எளிமை, நேர்மை போன்றவை இவருக்கு கிடைத்த கொடைதான். அமைச்சர் கக்கன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாட்களை கணக்கிட்டு துணிகளை எடுத்துச் செல்வது வழக்கம். புதுக்கோட்டை பகுதியில் கக்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணம் முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அன்றைய நாளில் கட்டிக்கொள்ள எடுத்த வேட்டி கட்ட முடியாத அளவிற்கு கிழிந்து இருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓட்டுநரும் காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர் வந்துவிடுவார் என நினைத்து காரை தயார் நிலையில் வைத்து கொண்டிருந்தனர். வெகுநேரமாகியும் அமைச்சர் வராததைக் கண்டு காவல்துறை அதிகாரி உள்ளே சென்று பார்த்தபொழுது குளியலறை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. கிழிந்த துணிகளை கண்டு கவலைப்பட்ட கக்கன் அழுக்கு துணிகளை எடுத்துச் சென்று கதவை மூடிக்கொண்டு துணிகளை துவைத்து கொண்டிருந்தார். அமைச்சரின் செயலில் அதிர்ந்து போன அதிகாரிகள் எதுவும் பேசாமல் இருந்தனர். துணிகள் உலர்ந்த பின் கட்டிக்கொண்டு வந்து காரில் ஏறி தன் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். ஒருமுறை கக்கன் அவர்களின் தம்பிக்கு அமைச்சரின் தம்பி என்பதன் அடிப்படையில் அரசு அதிகாரி ஒருவர் வீட்டுமனை பட்டா ஒன்றை கக்கன் அவர்களின் தம்பியின் பெயரில் ஒதுக்கீடு செய்தார். இதனை அறிந்த கக்கன் தன் தம்பியை நேரில் சந்தித்து ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை கிழித்து போடச் சொன்னார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அழைத்து இந்த வீட்டுமனை பட்டா ஒதுக்கீட்டை ரத்து செய்யும்படியும் ஆணையிட்டார். அண்ணன் மந்திரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தம்பி வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றது தவறு, ஒதுக்கீடு செய்து கொடுத்த அரசு அதிகாரி செய்ததும் தவறு என சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்கள் வீடு கிடைக்காமல் சாலை ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு முடங்கி கிடக்கிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று தம்பிக்கு அறிவுரை கூறினார். அரசு அதிகாரியிடமும் இனிமேல் என் உறவினர்களுக்கு என் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருமுறை அமைச்சராகவும் இருந்த பெருமைமிகு கக்கன் அவர்கள் ஒருமுறை உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கக்கன். அன்றைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். கக்கன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார் எம்ஜிஆர். முன்னறிவிப்பு எதுவுமின்றி கக்கன் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். உடம்பில் ஒரு துண்டு மட்டுமே போர்த்தி கொண்டிருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி மேலிட்டது. கக்கன் அவர்களின் நிலையை அறிந்து கலங்கிய எம்ஜிஆர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். உங்கள் அன்பு இருந்தால் போதும், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்றார் கக்கன். விசேஷ வார்டுக்கு மாற்றச் சொல்லவா என கேட்டார் எம்ஜிஆர். வேண்டாம் என மறுத்தார் கக்கன். புறப்படும் போது மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள், செய்கிறேன் என சொல்லி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியினையும் நேர்மையையும் எளிமையையும் மக்களுக்கான சேவையினையும் நோக்கமாக கொண்டு எளியவர்களுக்கு எளியவனாய் தூய அரசியல்வாதியாய் வீரமிக்க போராளியாய் வாழ்ந்த கக்கன் அவர்கள் 1981 December 23 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அரசியலில் தூயவரான கக்கன் அவர்களுக்கு
இந்திய அரசும் தமிழக அரசும்

0: பல்வேறு மரியாதைகளை செய்துள்ளது. இந்திய அரசு 1999 கக்கன் அவர்களின் சேவைகளை மனதில் கொண்டு அவர் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவர் போல் எவரும் உண்டா என்ற வகையில் மிகவும் எளிமையாக அமைச்சர் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள். மீனுள்ள குளத்தை தேடி தவளைகளும் தடாகத்தை தேடி அன்னப்பறவைகளும் தாமாகவே வருவதைப் போல முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளையும் உடையவர்களை தேடி நன்மையும் புகழும் வந்து சேரும். எளிமையே ஆகச்சிறந்த நற்குணம் என்பது கக்கன் அவர்களது வாழ்வு நமக்கு அளிக்கும் பாடம் எனக் கொள்வோம். எளிமையாய் வாழ்வோம், ஏற்றம் பெறுவோம். எளிமையின் இலக்கணமாம் கக்கன் அவர்களை போற்றுவோம்.
1: இதுவரை எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோகா. நேரம் காலை 8:30 மதுரை தென்றல்.

பட்டா.

நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தேசவாணி. நேரம் 8:45.
1: மனிதனின் அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறைவிடம். அதே சமயத்தில் மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு அவசிய தேவைகள் என்னென்னு பார்த்தாக்க, சுவாசம், தண்ணீர், உணவு. அதுலேயும் சுவாசம்தான் முதலிடம் வகிக்குது. தண்ணீர் இல்லாமலோ உணவு இல்லாமலோ மனிதன் வந்து சில காலங்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இன்றி, சுவாசம் இன்றி மனிதன் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் சுவாசமானது மனித உடலில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது, சுவாசமானது நமது உடலை எவ்வாறு இயக்குகிறது என்பதை குறித்து நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: பிராணாயாமம் அப்படின்னா என்னங்க மேடம்?
2: பிராணாயாமம் அப்படின்றதுல பிராணம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உயிர் ஆற்றல், மூச்சு காத்து. அதே இது அயமம் அப்படின்னா நீடித்தல்னு அர்த்தம். பிராணனை பரிமாணத்தை நீடித்தல் இல்லது விரிவுபடுத்துதல், அதை தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: நம்ம உடலும் மனசையும் ஒருங்கிணைந்து நம்மளோட உயிர் ஆற்றலான சுவாசம் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி.
1: பிராணாயாமம் செய்வதற்கும் சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க மேடம்?
0: நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் பிராணாயாமம் செய்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு மனிதர் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்தில் 15-20 தடவு சுவாசம், அதாவது இன்ஹலேஷன் ப்ளஸ் எக்ஸலேஷன் நடக்குது. அதே இது பிராணாயாமம் செய்யும்போது அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறனால ஒரு நிமிடத்தில் 7-10 வாட்டிக்குள்ளே தான் இந்த சுவாசம் போகுது. இதையும் விட நம்ம செய்ய செய்ய இன்னும் கண்ட்ரோல் பண்ணி 1 நிமிஷத்துக்கு 3-4 வாட்டி கொண்டு வரலாம். இந்த பிராணாயாமம் செய்யும்போது நம்மளோட ஒருங்கிணைந்தல், அதாவது கான்ஷியஸோட நம்மளோட சுவாசத்தை உள்ளே இழுத்து சுவாசத்தை வெளியில் விடுறோம். ஆனால் நம்ம நார்மலாக ப்ரீத்திங் பண்ணும்போது, அதுவும் நம்ம ஒரு மன அழுத்தத்துலேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான அதிக பயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயோ நம்ம பண்ணும்போது நமக்கு சுவாசம் வேகமாக உள்ளே போகும், சுவாசம் வேகமாக வெளியில் வரும். ஆனால் போதுமானவர்களுக்கு உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதில்ல. பொறுமையாக நிதானமாக பிராணாயாமம் செய்யும்போது உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி இதில் 4 வகைகளை நம்ம இதை பண்ணுறோம். பூரக்கா, அதாவது மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது. ரெச்சக்கா, மெதுவாக சுவாசத்தை வெளியில் விடுறது. அதே மாதிரி சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறத கும்பகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிற்சி முறையினால் நம்ம பிராணாயாமம் செய்கிறதுனால உடலுக்கு ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி அதிகமாக கிடைக்குது.
1: பிராணாயாமம் செய்யும்போது பூரகம், ராட்சகம், கும்பகம் அப்படின்னு பல நிலைகளை சொன்னீங்க. ஒவ்வொரு நிலைக்கும் கால அளவு என்பது முக்கியமானதா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக கால அளவுகள் முக்கியம்தான். அதுதான் நம்ம பிராணாயாமத்தையே எடுத்துக்காட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது கால அளவுகள் எந்த மாதிரி இருக்கணும்னா, முதன் முதல்ல நம்ம பிராணாயாம பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா 1 வினாடி சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதோ, அதாவது இன்ஹலேஷனும், 1 வினாடி சுவாசத்தை நம்ம பிடிச்சி வைக்கிறதோ அந்தர் கும்பகமும், 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விடுறது எக்ஸலேஷன், அதே மாதிரி 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விட்டு திருப்பி அந்த மூச்சை கட்டுப்படுத்தல், அதான் பகீர் கும்பகம் அப்படின்ற 1:1 ரேஷியோவில் நம்ம செய்கிறோம். அதே இதை நம்ம செய்ய செய்ய காலங்கள் நம்ம பல நாட்களாக செஞ்சோம் அப்படின்னா அதை 4:4 அப்படின்றத கொண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்குள்ளே தான் செய்கிறது நல்லது. நம்ம அதிகமாக செஞ்சாலும் சின்ன சின்ன பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம இதை விட கம்மியாக, இந்த அளவுகளை விட கம்மியாக செஞ்சால் அதை நம்ம நார்மல் ப்ரீத்திங்க்கு சமமாயிரும். அப்படிங்கும்போது உடம்புல சீரான அந்த ஆக்சிஜனோட அதிகமைப்பும் சீரான இரத்த ஓட்டமும் இருக்காது.
1: மனிதனின் ஆயுட்காலம் என்பது மூச்சு காற்றை சீரமைப்பதின் மூலமாக ஆயுளை கூட்டலாம் அப்படிங்கிறாங்க, இது உண்மையா மேடம்?
0: கண்டிப்பாக இது ஒரு உண்மையானது தான். ஆமை பார்த்தோம் அப்படின்னா 2-5 வாட்டி தான் மூச்சை உள்ளே எழுத்து மூச்சை வெளியில் விடுது. ஆனால் அதுக்கு 100 மேலே ஆயுட்காலம். அதே இது நாய்கள் பார்த்திங்கன்னா 1 நிமிடத்திற்கே 20-50 தடவை வரைக்கும் சுவாச காற்றை உள்ளே எழுத்து வெளியில் விடுது. அதுக்கு ஆயுட்காலம் 10-15 வருஷம்தான். இது கண்டிப்பாக நம்ம சுவாச காற்றை மெதுவாக உள்ளே இழுக்கும் போது நம்ம ரத்தத்தில் வேகமாக நம்மளோட திசுக்கள் வரைக்கும் சுவாச காற்றில் உள்ள ஆக்சிஜன் சென்று அடைகிறனால நமக்கு புது திசுக்கள் உருவாக்கக்கூடிய வழிகளும், செல்லுலார் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட ஒவ்வொரு திசுக்களும் வயசாகிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். அதனால் ஸ்லோவாக நம்ம இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணும்போது இந்த செல்லுலார் ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறனால நமக்கு ஆயுட்காலம் நீளமாகும். அதனால் பிராணாயாமம் நம்ம செய்கிறது மூலமாக நம்மளோட ஆயுட்காலம் கண்டிப்பாக நீடித்திருந்தது உண்மையான செய்தி தான்.
1: சாதாரணமாக நாம் சுவாசிக்கிற போதும் பிராணாயாமம் செய்யும்போது நாம் சுவாசிக்கிற போதும் உடலில் எந்தெந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்குதுங்க மேடம்?
0: நம்மளோட நுரையீரல் அப்படின்றது ஒரு கொலாஜன் அப்படிங்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய, நல்ல விரிஞ்சி சுருங்கக்கூடிய, எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளால் தான் உருவாக்கப்படுது. நம்ம சாதாரணமாக மூச்சு காற்று உள்ளே இழுக்கும் போது சின்ன சின்னதாக உள்ளே வந்து சுவாச பைகள் இருக்கும், அது பேர் ஆல்வியோலிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆல்வியோலிஸ் அப்படின்னு சின்னதாக குறுகலாக இருக்கக்கூடிய பலூன் மாதிரி இருக்கக்கூடிய சுவாச பைகளில் நம்மளோட சுவாச காற்று முழுசாக சென்றடைகிறது கிடையாது. அதே இது நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நிதானமாக, அதாவது கான்ஷியஸ்னஸோட நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுறனால அந்த ஆல்வியோலிஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை, நம்ம இழுக்கக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய சுவாச காற்று சென்றடையும். அப்போ நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கி அதால் இயக்க முடியும். நம்ம பிராணாயாமம் செய்யும் போது டயஃப்ரம் அப்படிங்கக்கூடிய மசில், அதாவது உதர விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நுரையீரல் பகுதியும் வயிற்று பகுதியும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சதை பகுதி தான் உதர விதானம். இது நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும்.

0: இது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் போது நமக்கு நுரையீரலில் வைட்டல் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளோட மூச்சுக்காத்த பிடிச்சி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகும்.
1: வாழ்வியல் முறை மாற்றத்தால் இளம் வயதினர் கூட மாரடைப்பால் பாதிக்கப்படுறாங்க. இதயத்தை பாதுகாப்பதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க மேடம்?
0: இப்போ நம்ம சுற்றி நம்ம வட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாரடைப்புக்காக இருக்கக்கூடிய போஸ்டர், அதாவது விளம்பரங்கள் அதிகமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா வயது பாரபட்சம் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே மாரடைப்பு வருது. இந்த மன அழுத்தம் தான் இருதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றோம், கரெக்டான தூக்கம் இருக்கு, ஆனால் நமக்கு அதுக்கு மேலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு மன அழுத்தமும் போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் ஒரு காரணம். இதுக்கு பிராணாயாமம் கண்டிப்பாக உதவுமான்னு கேட்டால் ஆமா, 100% கண்டிப்பாக பிராணாயாமம் உதவியாக இருக்கும். பிராணாயாமம் செய்யும் போது நம்ம உடம்புல, அது மூளையில் ஒரு சின்ன ப்ளூ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலப்பகுதி, இது எங்கே இருக்கும் அப்படின்னா மூளை தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் லோக்கஸ் செருலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருக்குது. இந்த பகுதி தான் நம்மளோட படபடப்பு, நம்மளோட தூக்கம், நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. பிராணாயாமம் செய்யும் போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு ரெண்டு நரம்பு வகைகள்லையும் செயல்பாடு இருக்குது. இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பிராணாயாமம் அதிகமாக தூண்டிவிடும். அப்போ தூண்டி விடும் போது பாராசிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா மனசை ஒருங்கிணைஞ்சு உடம்பை ரெஸ்டில் வச்சிருக்கிறது தான். அப்போ இது அதிகமாக தூண்டுதல் இருக்கும்போது கார்டிசால் அப்படின்ற கூடிய ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியாக தான் வரும். இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு படபடப்பு, இந்த மாதிரி கோபம், இதெல்லாம் அதிகமாக வர வைக்கிறது. அப்போ இந்த கார்டிசாலே சுரக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு பாம்போ ஏதோ ஒன்று நமக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த கார்டிசோல் தேவை. அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன வரணும், பயம் வரணும், அதுவும் தேவை தான். அதுக்காக செக்ரெட் ஆகிறது இந்த கார்டிசோல் ஹார்மோன். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமாக கார்டிசோல் செக்ரெட் ஆகிறதுனால தான் சீக்கிரம் மன அழுத்தம், படபடப்பு, பிபி அப்படிங்கக்கூடிய ரத்த அழுத்தம் நோய் வருது. இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் போதே அது கண்டிப்பாக நம்மளோட இருதயத்தை பாதிக்கும். மாரடைப்பு போன்ற இருதய நோய்கள் வந்து வயது வரம்பு இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சீக்கிரம் வருது.
1: மனித உடல் இயக்கத்தில் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் நாளமில்லா மற்றும் நாளமுள்ள சுரப்பிகளை முறைப்படுத்துவதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மேடம்?
0: பிராணாயாமம் செய்கிறது நம்மளோட நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளை சீரேக்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வலிக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஹார்மோன் ரெகுலேஷன் இதை பண்ணுறதுனால தான் நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம், நம்ம சொல்லக்கூடிய தூங்குறது, எந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கணும், பசி வர்றது, சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே இதுதான் இயக்கிட்டுருக்கு. பிராணாயாமம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டார்ஃபின் அப்படிங்கற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ என்டார்ஃபின் அதிகமாக சுரக்கும் போது நம்ம உடம்புல சீரமைப்பு ஒன்று போல் இருக்கும். நம்ம மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம், மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடுறோம். அதே மாதிரி உடல் உபாதைகள், நமக்கு பயத்தினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் கம்மியாகும். ரெண்டாவது, பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ரத்த ஓட்டத்தில் சுவாசத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனோட சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ நல்ல ஆக்சிஜன் கிடைச்சாலே ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல திசுக்களை உருவாக்கும். அதாவது நீர் இருந்தால் தான் ஒரு செடி வளருமானா, கண்டிப்பாக அப்படி தான். இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ஆர்கன் உருவாகுமானா, கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இருதயம், ஹார்ட் அப்படின்றது நம்மளோட பிறந்தது அப்போ, அதாவது நம்ம கரு உருவாகிற அப்பத்துலேருந்து முதல்ல உருவாகாதே அந்த இதய துடிப்பு, ஹார்ட் பீட்டு தான். நம்ம கடைசியில் எப்போ அந்த இதய துடிப்பு நிற்கிதோ அப்போந்தான் அந்த மனிதர் அந்த உயிரை இழக்கிறான். அப்படி முக்கியமான அந்த ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்புலேருந்து நமக்கு எல்லா செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தாலே திசுக்கள் வேகமாக வளரும்.
1: ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு தினமும் பிராணாயாமம் எத்தனை நிமிடங்கள் செய்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்க மேடம்? அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிராணாயாமம், யோகா பயிற்சி சொல்லும்போது மக்கள் இப்போ கேட்குறது என்னென்னா, அது எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது, அதுக்கான நேரம் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி தான் கண்டிப்பாக மக்களுக்கு இடையே வருது. முதல்ல நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட உடல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். நம்ம பிராணாயாமம் செய்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். நாசிகள் வெளியாக தான் சுவாசம் உள்ளே போகுது, தூசி இந்த மாதிரியான எந்த பொருளும் உள்ளே போயிடக்கூடாது. அந்த இடம் வந்து காற்றோட்டமாக இருக்கணும், அமை

0: அமைதியாக இருக்க வேண்டும், முக்கியமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா 2-3 தடவை செய்யலாம். இது எவ்வளோ கால அவகாசத்தில் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 15 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம பிராணாயாமத்துக்கு ஒரு நாளைக்கு செலவழிக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நேரம் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 15-20 நிமிடமாவது தினமும் பிராணாயாமம் செய்கிறது நல்லது. ஆனால் 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பிராணாயாமம் இந்த பயிற்சியை தினமும் செய்யலாம். அது செய்கிறது எப்படி அப்படின்னா அதுக்கான முறையான பயிற்சி நம்ம முதல்ல எடுத்துக்கிடணும். இதை வந்து ஒரு யோகா இல்லைனா இயற்கை மருத்துவர்கிட்டையோ யோகா பயின்ற ஒரு நல்ல ஆசான்கிட்டையோ கண்டிப்பாக நம்ம இதை கற்று செஞ்சுக்கலாம். பிராணாயாமங்களில் 2 வகைகள் இருக்குது. அதாவது கூலிங் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை குளிர்ச்சி ஆக்கிற தன்மை கொடுக்கறது. அதே மாதிரி ஹீட்டிங் பிராணாயாமம், உடலை சூடுபடுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்குறதுக்குரிய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. இதுக்கு கீழேயே நிறைய வகைகள் இருக்குது. அதனால் ஒரு முறையான ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
1: யோகாசனம் செய்யும்போது சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்க சில யோகாசனங்கள் செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராணாயாமம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு பயிற்றுனர் அவசியம் தானா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் மேடம்.
0: பயிற்றுனருக்கு கீழே செய்கிறது கண்டிப்பாக நல்லது, ஏன்னா இதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. சில உடல் உபாதைகளுக்கு சில பிராணாயாமங்கள் பண்ணக்கூடாது கட்டுப்பாடுகள் இதில் இருக்குது. ஏன்னா பிராணாயாமம் மூலமாக நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாகவும் மாற்றலாம், குளிர்ச்சியாக இருக்கிற உடலை வந்து சூடு தன்மை அதிகரிக்கிற மாதிரி மாற்றலாம். அதனால் ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிராணாயாம பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிராமரி அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. பிராமரி பிராணாயாமம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது செய்கிறது மூலமாக இரத்த நாளங்கள் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், ரத்த ஓட்டம் ரொம்ப சீராயிருக்கும். ஆனால் அதே பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது காது பிரச்சனைகள் இருக்கிறவங்களோ, அதிகமான உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களோ அதை செய்யலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு செய்யக்கூடாது, கட்டுப்பாடு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பிராணாயாமங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறனால அதை ஒரு பயிற்சியாளர்கள் கீழேயும் செய்கிறது தான் ரொம்ப நல்லது.
1: மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு சுவாசம் எந்த வகையில் அவசியம், அந்த சுவாசத்தை முறையாக பிராணாயாமம் மூலமாக எப்படி வந்து நாம் வந்து உடலுக்கு பெறுவது, அதன் மூலமாக நுரையீரல், இதயம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்புகளையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற அருமையான பல தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானதொரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க மேடம்.
2: நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். எம்எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். வலச்சி வச்சி பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாலிகா வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.

நேரம் 9:26 45 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும் ரசிகப்பிரியாராகம் ஆதி தாளத்தில் கோட்டீஸ்வர ஐயர் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை தற்போது நேயர்களுக்கு வழங்குகின்றோம். நேயர்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்திற்கு அழைத்துச் செல்கிறோம்.

ஆனரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, வணக்கம். பிராரிக்னார் அண்ணா ஒன்ஸ் செட்,

ஆங்கிலத்திலே ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இப்போது தங்கள் முன்னாலே நான் படிக்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் இங்கே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய தாங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சரை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசினை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியுள்ளார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு மாற்றம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் தன்னந்தனியாக பல தடைக்கற்களை உடைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சுப்பூச்சிகளை அழித்திடும் முறை என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, மகத்தான மாபெரும் விசில் புரட்சியை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் 1967

ஆறாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களும் 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த வரிசையில் 2026 மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியாக ஏற்படுத்தி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாநில உரிமை, பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு, சமூக நீதி, சம வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், திருநர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகியோரின் நலன், கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம் உரிய பிரதிநிதித்துவம் என அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை இயற்றும் அரசாக, திட்டங்களை தீட்டும் அரசாக, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசாக இந்த அரசு விளங்கும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக திகழும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் ஆகியோர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து தந்த கொள்கைகளை கட்டி காத்து பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில் ஜனநாயகத்தின் மேன்மையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் புதுதில்லியில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகளான வான்வழி அமைப்பு மையத்தை சிஏபிஎஸ் கேப்ஸ் ஓசூர் நரையில் நிறுவவும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வதை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனே விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை அளித்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஒன்றிய அரசிடம் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டை நிறுவுதல் மற்றும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்குதல் குறித்து கூறினார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற மீண்டும் ஒருமுறை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவதோடு இன்று விடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும். மேலும் தமிழ்நாட்டுக்குரிய நியாயமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசிடமிருந்து பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கும் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெரும் முனைப்புடன் இந்த அரசு செயல்படும். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் உறுதியளித்தபடி கடந்த கால அரசின் தவறான நிதி நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை நிலையை வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடனின் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்தது. 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. இது தற்போது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 28.3% உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது. 2024-25 நிதியாண்டில் 48,840 கோடி ரூபாயாக இருந்த மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் 78,324 கோடி ரூபாயாக ஒரே ஆண்டில் உயர்ந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 2.2% உள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் கிட்டத்தட்ட 23% வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. வருவாய் இழப்புகள் மற்றும் வரி வசூல் துறைகளில் நிலவும் திட்டமிட்ட ஊழல் காரணமாக 2021-22 நிதி

ஆண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 5.93% இருந்த வரி வருவாய் 2025-26 நிதியாண்டில் 5.45% குறைந்துள்ளது. அரசுக்கு நியாயமாக செல்ல வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை தடமாறி சென்ற வருவாயை அரசின் கணக்கிற்கு கொண்டு வரும் பொருட்டு மதுபான உற்பத்தியாளருக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை இந்த அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசின் கருவூல கணக்கில் வரவு வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1,000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் வரவுகளில் ஏற்படும் அனைத்து இழப்புகளையும் அதேபோல் அரசு பணிகள் மற்றும் இதர அரசு செலவினங்களில் ஏற்படும் இழப்புகளையும் தடுத்து நிதி நிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வர இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றும். மிகவும் சவாலான நிதி நெருக்கடியினை தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் வேளையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முனைப்புடன் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் 3 உத்தரவுகளாக நுகர்வோரின் மின் கட்டணத்தினை குறைத்திடும் விதமாக அரசிற்கு ஏற்படக்கூடிய 1,730 கோடி ரூபாய் செலவில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கவும், மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும், மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக திங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினை ஏற்படுத்தவும் ஆணையிட்டுள்ளார். பொது அமைதியை பேணி காப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றுவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒதுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவது இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு மிக கடுமையான, கண்டிப்பான, விரைவான நடவடிக்கைகளை எடுத்து உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 2,545 புதிய பணியிடங்களுடன், 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரோன்களுடன் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இப்பணியினை மிக சிறப்பாக செய்து முடிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் பேரிட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த முந்தைய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதற் காரணம் மாநிலத்தின் பரவலாக கிடைக்கும் போதைப்பொருள் பழக்கம்தான். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு முழு மூச்சுடன் செயல்படும். இதனை செயல்படுத்தும் விதமாக போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களில் உருவாக்க இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருகிறது. பொதுமக்களின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்ட இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதற்கட்டமாக வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டுள்ளன. கள்ளச்சாராய நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனையை முற்றிலும் ஒழிப்பதற்கும் இத்துறையில் முழுமையான கண்காணிப்பை ஏற்படுத்துவதற்கும் தேவையான கடுமையான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலமாக ஆயத்தீர்வை வசூல் மற்றும் மதுபான விநியோகத்தில் உள்ள முறைகேடுகள் தடுக்கப்பட்டு மாநிலத்தின் சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் கனிம வளத்துறையில் மலிந்து கிடக்கும் ஊழல் முறைகேடுகள் காரணமாக கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெருமளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள கனிம வளங்களை திறம்படவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நீடித்த காலத்திற்கு பயன்படுத்துவதையும் இந்த அரசு உறுதி செய்யும். அரசின் கருவூலத்திற்கு வர வேண்டிய வருவாய் வேறு வழிகளில் திசை மாறி செல்வதை தடுத்து அது முறையாக வந்து சேர்வதை உறுதி செய்வதற்காக முறையான ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கத்தின் மூலம் திட்டமிட்ட சட்டவிரோத கனிம தொழிலும் வரி ஏய்ப்பும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகின்றன. இந்த முயற்சிகளின் வாயிலாக கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க அரசு தீவிரமாக முயன்று வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாய பெருமக்கள், மட்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.

இதன் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுவதுடன் மழை நீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பிற்கும் உதவிகரமாக இருக்கும். இத்திட்டமானது மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 18,274 ஏரிகள் மற்றும் குளங்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வேளாண் பெருமக்களுக்கு உதவும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் மற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். இதனால் சுமார் 6,000 கோடி ரூபாய் அரசிற்கு கூடுதல் செலவினம் ஏற்படும். வேளாண் துறையை மறுமலர்ச்சி அடைய செய்வதும் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுமே இந்த அரசின் முதன்மையாக கொள்கையாகும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உடனடி நிதி உதவிகள் மற்றும் கடன் தள்ளுபடிகள் மட்டுமின்றி முறையான நீர்ப்பாசன மேலாண்மை, நவீன விவசாய தொழில்நுட்பங்கள், குளிர்பதன கிடங்கு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்தல் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளின் நலன்களை காக்கும் முதன்மை சக்தியாக இந்த அரசு செயல்படும். நிர்வாக அமைப்பில் மலிந்து கிடக்கும் ஊழலை வேரோடு அறுத்து நேர்மையான, வெளிப்படையான, தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இதற்கேற்ப அனைத்து துறை சார்ந்த கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி கடுமையான கண்காணிப்பு வழிமுறைகளுக்கு உட்படுத்தப்படும். கடந்த காலங்களில் நிலவிய முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகளின் தலையீடுகளும் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைவாக முடிக்க நாம் ஒன்றிய அரசினை வலியுறுத்துவோம். ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வினை நடத்தும். 1968 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழி கொள்கை நீக்கப்பட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்ற சூழ்நிலையில் அதனையே இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தவும் உச்ச நீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு கடுமையாக எதிர்க்கும். தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்கப்பெற வேண்டிய 3,458 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க முடியும் என்ற ஒன்றிய அரசின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு சமமாகும். மும்மொழி கொள்கையை நிறைவேற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்து தமிழ்நாட்டுக்குரிய நிதியை உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கல்வியானது பொதுப்பட்டியல் இருப்பதன் காரணமாக நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, மும்மொழி கொள்கை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும். உண்மையான கல்வி சீர்திருத்தம் என்பது கல்வி நிறுவனங்களின் தரத்தையும் அதன் கற்பித்தல் திறனை உயர்த்துவதிலே அடங்கியுள்ளது. இதற்கேற்ப மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ள தேவையான உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்களை தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்புவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது மட்டுமின்றி உயர்கல்வித்துறையில் பல்வேறு அடிப்படை சீர்திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வரும். இதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குவது காவிரி டெல்டா பகுதி. டெல்டா மாவட்டங்களின் பிரதான நீர் ஆதாரமான காவிரி நீரினையே டெல்டா பகுதி விவசாயிகள் நம்பியுள்ளனர். காவிரி நீரை பயன்படுத்துவதில் தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமை மிக பழமை வாய்ந்தது. நம்முடைய உரிமையை உச்சநீதிமன்றத்தில் நிலைநாட்டிய பின்பும் காவிரி நீரை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் போராட வேண்டிய நிலை இருக்கிறது.

உரிய நீருக்கு பதிலாக உபரி நீர் தான் தமிழ்நாட்டு கர்நாடக அரசால் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மேகதாது திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் வேளாண் உற்பத்தியும் கடுமையாக பாதிப்படையும். இதனை தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாட்டிற்கு நீரை உரிய காலத்தில் பெற்றுத்தரவும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதிக்கும் பல்வேறு சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர். பருவமழை, புயல் மற்றும் பிற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டு பாக் வளைகுடா பகுதியில் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் அடிக்கடி கடுமையான துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதும் அவருடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு நீண்ட காலம் பிடித்து வைக்கப்படுவதும் கணிசமான அளவில் அபராதங்கள் விதிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிய அரசை அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். அதே நேரத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதார நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். காலநிலை மாற்றத்தினை எதிர்கொள்வதிலும் தமிழ்நாட்டின் வனப்பரப்பு மற்றும் பசுமை பரப்பினை உயர்த்துவதிலும் சதுப்பு நில காடுகள், ஈரநிலங்கள், கடலோர பகுதிகள் என அனைத்து வகையான சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்புகளை பாதுகாப்பதிலும் இந்த அரசு உறுதியாக செயல்படும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழைக்காலங்களில் வரும் நீரை சேமிக்கவும் ஏதுவாக ஏரிகள் மற்றும் குளங்கள் பராமரிப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்படும். மேலும் கடலுக்கு செல்கின்ற நீரை தடுக்கும் வகையிலும் மழை நீரினை சேமிக்கும் வகையிலும் தேவையான இடங்களில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக விளங்குவது முல்லை பெரியாறு அணையாகும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் 2014 ஆணையிட்டதோடு அணையை வலுப்படுத்திய பின் அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனால் அணையை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து அனுமதி மறுத்து வரும் கேரள அரசானது அதற்கு மாறாக புதிய அணையை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும் முல்லை பெரியார் அணைப்பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அணையின் நீர்மட்டத்தினை உயர்த்தவும் உறுதியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்கவும் அதனை தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தென் மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைக்கவும் இந்த அரசு தீவிரமாக முயற்சி மேற்கொள்ளும். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடம்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சலுவன் குப்பம் மற்றும் பூம்புகார் ஆகிய தளங்களில் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்ளவும். கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய இரு தளங்களுக்கு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரத்தை கிடைக்கவும் இத்தலங்களுக்கு பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லவும் இந்த அரசு வழிவகை செய்யும். மேலும் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பண்பாட்டு தலங்களில் மிக மெய்மை மற்றும் மெய்நிகர் தோற்றம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு தமிழர் நாகரிகம் வீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு அதன் அனுபவம் வழங்கப்படும். இவற்றுடன் இணைந்து மாநிலத்தின் இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பேணி காக்கும் வகையில் ஒரு விரிவான நிலையான சுற்றுலா கொள்கை சஸ்டைனபிள் டூரிசம் பாலிசி வகுக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு உட்கமைப்பை மேம்படுத்தி தமிழ்நாட்டை உலகளாவிய பாரம்பரிய மற்றும் சூழல் சார் சுற்றுலா தலமாக இந்த அரசு மாற்றும். வரும் 2036 தமிழ்நாட்டை $15 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற முதலமைச்சர் அவர்களின் இலக்குடன் தொழில்கள் வளர வேண்டும், தொழிலாளர்கள் வாழ வேண்டும் என்ற கொள்கையில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். இதன்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்க தேவையான அனுமதியினை ஒற்றை சாதன முறையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இதன் மூலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அடைவதோடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். மாநிலத்தின் பொருளாதார நிலைத்தன்மையையும் தொழில்துறை வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் நோக்குடன் முந்தைய தொழில் கொள்கைகளின் தொடர்ச்சியை பேணுவதோடு தற்கால மற்றும் வருங்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஒரு புதிய தொழில் கொள்கையை அரசு வகுத்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும். அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒற்றை சாளர முறை சிங்கிள்

விண்டோ சிஸ்டம் முழுமையான டிஜிட்டல் தளமாக மேம்படுத்தி எவ்வித நிர்வாக தாமதமின்றி அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சூழலை இந்த அரசு மேம்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று தமிழை தலைமைச் செயலாளர் தலைமையில் ஏற்படுத்தப்படும். இந்த ஆணையத்தின் மூலம் 700 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அல்லது 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு விரைந்து தொழில் தொடங்க அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான குறிக்கோள். வறுமையை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி தரும். இந்தியாவில் நகரவாதத்தில் முன்னோடியா மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. வரும் 2031 ஆண்டிற்குள் நகர்ப்புற சிறப்பிற்கான இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியும் தங்களது குடிமக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான மற்றும் தூய்மையான சூழல், டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புகளை அடுத்த 5 ஆண்டுகளில் வழங்கும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப குறித்த நேரத்தில் எவ்வித ஒழிவு மறைவின்றி தேர்வாணையங்கள் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு முறைப்படி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அரசு பணி கனவு மெய்ப்படும். செயற்கை நுண்ணறிவிற்கு தனி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரம்பை செயற்கை நுண்ணறிவையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தியுள்ளது. அரசு துறைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு சிறந்த மின்னாளுமை இ கவர்னன்ஸ் சேவைகளை வழங்கவும் இத்துறை செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்த துணை புரியும். தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் இருந்து தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையின் அரணாக திகழும் அரசு சிறுபான்மையின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் என்றும் உறுதுணையாக இருக்கும் இந்த அரசு. ஒரு உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி அரசாக திகழும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான உயர்தர பள்ளி கல்வி, உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள், வீடு மற்றும் உட்கடை வசதிகள், திறன் மேம்பாடு, பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதார மேம்பாடு என அனைத்து வகையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக நீதியினை நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு திகழும். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு திகழும். டிஜிட்டல் மற்றும் உட்கட்டமைப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான அணுகல் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கான 4% இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எதிர்கால ஒலிம்பிக் வெற்றியாளர்களை உருவாக்கவும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஒலிம்பிக் உயர் திறன் மையங்கள், ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்க இந்த அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மையங்கள் உலக தரத்திலான பயிற்சி, உட்கட்டமைப்பு, உயர்தர பயிற்சி, நவீன விளையாட்டு, அறிவியல் வசதிகள், செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் முழுமையான விளையாட்டு மேம்பாட்டு சேவைகள் வழங்கும். திருநர் கண்ணியத்துடன் வாழ வழி செய்யும் விதமாக அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கவும் சுய உதவி குழுக்கள் அமைச்சிடவும் வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றிட துணை புரிந்தும் வீட்டு வசதி வசதிகளை உருவாக்கிடவும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை இந்த அரசு மேற்கொள்ளும். கோயில் சொத்துக்கள், நிலங்கள் மற்றும் அறக்கட்டளை வருவாய்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை ஆடிட் செய்வதற்கும் கணக்குகளை வெளிப்படையாகவும் கணினி மயமாகவும் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். முந்தைய காலங்களில் நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் முற்றிலும் களையப்பட்டு கோயில்களில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அதன் புனிதமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த அரசால் உறுதி செய்யப்படும். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள், இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்

மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கப்படும். அவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியினை மேலும் ஊக்குவித்துவிடவும் மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வரசு செயல்படுத்தும். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு மற்றும் மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என 10 தூண்களை உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையாக இது இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தந்து அதன் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய இந்த அரசு செயலாற்றும். இந்த அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் மாநிலத்தின் நிதி நிலையை சீரமைத்து வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இம்மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற சட்டமன்ற உறுப்பினராகிய நீங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாமன்றத்தில் நடைபெறும் விவாதங்களில் கலந்து கொண்டு அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்றார் போல அனைவருக்குமான அரசாக, மக்களுக்கான அரசாக, வெறுப்பு வெறுப்பின்றி நேர்மையாக, வெளிப்படையாக, ஒளிவு மறைவின்றி இந்த அரசு செயல்படும். தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்க பாடுபடுவோம். அரசின் இந்த முயற்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றிய உரை நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். தொழில்நுட்பம் டி ஆர் வாணி வரலட்சுமி, எம் பிரசாத், எஸ் நடராஜன் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு பி சி பொன்சந்திரன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 11:15. மதுர தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்பு

இசை மேடை பாக்யலட்சுமி சந்திரசேகரன் அவர்களின் வீண இசை. 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி யோகா பயிற்சியாளர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். பதின்பருவ குழந்தைகளை கையாள்வது பற்றிய ஆலோசனைகள் வழங்குகிறார் லட்சுமிபாய் அவர்கள். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். நிறைவாக பாட்டி வைத்தியம் குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள். அமைப்பு உமா மீனா. 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் 12 நிறைவு தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் வரிசையில் இன்று இடம்பெறும் திரைப்படம் உழவன் மகன், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள்.

15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 நலமாய் வாழ. ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம். தைராய்டு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி விளக்கமளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 நாடக மலர் மாய துப்பாக்கி நாடகம். 10:00 மத்திய அரசின் 12 நிறைவு தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். தொடர்வது ஆயிரத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் பாக்யலட்சுமி சந்திரசேகரன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். மகாலட்சுமி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சங்கராபரணம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: இதுவரை பாக்யலட்சுமி சந்திரசேகரன் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர்.

அது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தவேக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவேக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும். தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா 22-20, 21-15 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின்
இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

0: செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 15:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 21 வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் நாளை முதல் 21 வரை தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெலிசை பாடல்கள் கேட்கலாம். என் எஸ் சிதம்பரம் இயற்றிய பாடல் முதலில், டி ஆர் பாப்பா இசையமைப்பில் பாடியவர் ஏ எம் ராஜா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1:01.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
4: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
5: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
4: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
6: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
9: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
10: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
8: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
9: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
11: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: வார சிந்தனை. சந்தோஷங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் தான் சந்தோஷமாய் இருப்பதில்லை. பணத்தாலும் பல வசதிகளாலும் கிடைக்கப் பெறாத எத்தனையோ சந்தோஷங்கள் துளியளவு அன்பினால் கிடைத்து விடுகிறது. உங்கள் வயது என்பது உடலுக்குத்தான், மனதுக்கு அல்ல. மனதை இளமையாக வைத்து பாருங்கள், மரணம் வரை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. இந்த ஆழமான சிந்தனை வரிகளை மனதில் இருத்தி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் யோக பயிற்சியாளர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம், பதின்பருவ குழந்தைகளை கையாளும் வழிமுறைகள் குறித்து லக்ஷ்மிபாய் அவர்களுடன் நேர்முகம், டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சொல்லித்தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள், பாட்டி வைத்தியம் பற்றி பேசுகிறார் திலகவதி அவர்கள். நம் விருந்தினர் வரும் ஜூன் மாதம் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட இருக்கும் இந்த நிலையில், தூத்துக்குடியில் பல ஆண்டுகளாக யோகா பயிற்சியாளராக பிரபலமான ஒரு நிறுவனத்தை நடத்தி வரும் யோக பயிற்சியாளர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. வாருங்கள், அவருடைய அனுபவத்தை நாம் கேட்போம்.
1: ஒரு யோகா ஆசிரியை, நீங்கள் குறைந்தது ஒரு 10-15 பேருக்கு வேலை வாய்ப்பையும் நீங்கள் வழங்கியிருக்கீங்க. உங்களோட யோகா நிறுவனம் பல்வேறு இடங்களில் பல கிளைகளை பரப்பி இன்றைக்கு வந்து அது விஸ்தாரமாக மக்களுக்கு ஒரு சேவை செய்வதற்காக அது பரவிக்கொண்டிருக்கிறது. அதற்காக வாழ்த்துக்கள். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்களே சொல்லுங்கள் மேடம்.
2: என் பேர் சண்முகப்பிரியா. எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சைனஸ் ப்ராப்ளம், அதாவது 24 மணி நேரத்தில் பாதி நேரம் நான் வந்து தும்மிக்கிட்டே தான் இருப்பேன். நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு தும்ம ஆரம்பித்தா 1 மணி நேரம் வந்து அந்த தும்மல் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த வியாதியில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் என்னோடய அம்மா வந்து என்னை வந்து என்னோடய தாத்தா அவங்கக்கிட்ட போய் யோகா கற்றுக்கிறதுக்காக என்னை அனுப்புனாங்க. ஸோ அப்போ நான் போய் அங்கே யோகா கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த யோகா கற்றுக்கிட்ட ஒரு 2-3 நாள்லேயே வந்து எனக்கு என்னுடைய அந்த மூச்சில் மாற்றம் தெரிஞ்சதை நான் கவனித்தேன். என்னோட வியாதி வந்து 90% சரியாக இருக்கிறத நான் கவனித்தேன். அதனால் எனக்கு அதில் ஒரு இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால் நான் அந்த யோகா மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு எனக்கு. அப்போது என்னோட தாத்தாட்ட நான் அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் எனக்கு யோகா ஆசனங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, காலப்போக்கில் நான் யோகா எனக்காக தான் நான் அதை பண்ணினேன். நிறைய பேரை நான் என் லைஃப்பில் பார்க்கும்போது அவங்க சில பிரச்சனைகளால் அவஸ்தப்பட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். முத முதல்ல நான் வந்து ஒரு அம்மா, அவங்களுக்கு பக்கவாதத்தில் அவங்களோட கை வந்து வரலை அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பையன் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து அதை தவறான விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் வந்து நான் அதை அப்போது அந்த மாதிரி எல்லாருக்கும் அதை பண்ணி பார்த்தேன். நிறைய வந்து குழந்தை இல்லாத தம்பதியர், எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க, 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என்னைய வந்து விவாகரத்து பண்ணுறதா என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு குழந்தை இல்லை அதனால வந்து உங்களுக்கு விவாகரத்து பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு யோகா பண்ணால் குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வந்து அப்போது வந்து யோகா பண்ணால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அதை வச்சுட்டு தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க ஒத்துக்கிட்டாலும் அவங்களுடைய கணவர் வந்து ஒத்துக்கல. எனக்கு அப்போ ரொம்ப சிறு வயது அப்படிங்கிறனால அந்த 2 பேர்கிட்டையும் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவங்கள நான்

0: கட்டாயப்படுத்தி பண்ண வச்சேன். ஒரு 3 மாதங்களில் அவங்க வந்து கருத்தரிச்சாங்க. அந்த குழந்தைக்கு என்னோடய பேர் வச்சாங்க. அதான் என்னுடைய மாற்றத்துக்கு நடந்த முதல் ஒரு ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் கொடுக்குது. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை என் வாழ்நாளில் நான் அனுபவித்ததே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அந்த ஃபேமிலி முழுசும் என்னை கொண்டாடினதையும் நான் பார்த்தேன். அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் சரியாகி அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நான் கையில் வாங்கும்போது எனக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி தான் என்னை இந்த வாழ்க்கை முறைக்குள்ளே கொண்டு வந்தது.
1: ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. முறையாக ஒரு யோகா பயிற்சி பள்ளியை நீங்கள் எப்போது தொடங்கினீங்க?
0: நான் வந்து என்னுடைய நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபராக தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு நான் வந்து இதில் வந்து நடக்க முடியாதவங்கள நடக்க வச்சது, பக்கவாதத்தில் சரி பண்ணது, பெட்ரிட்டனாக இருந்தவங்களை எந்திக்க வச்சது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்தது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நான் செஞ்சதுனால அவங்க நிறைய மக்கள்கிட்ட இதை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்னை தேடி நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க. என்னுடைய நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து அவங்க நிறைய டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. டிஸ்டர்ப் மீன்ஸ் அவங்க என்கிட்ட வந்து அன்பால் என்கிட்ட வந்து அவங்க கேட்கும்போது எனக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியல. அப்புறம் என்னோடய வேலையை வந்து அது கெடுக்கிற மாதிரி இருந்ததுனால 2-3 இடங்கள்லேருந்து நான் வேலையை விட்டு நீக்கப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வேலையை செய்ய முடியாமல் போன காரணத்தினால நானாக இதுக்குள்ளே வரல, அவங்களா என்னை வந்து ஆக்கினதாக தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு தகுதியா அப்படிங்கிறத என்னை கேட்டு பார்க்கும்போது அப்போ இது வந்து போதாது, இந்த வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் போதாது, இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தேடி ஓட ஆரம்பித்தேன். என்னையை தேடி வர்றவங்க அதிகமாக அதிகமாக நான் இந்த யோகாவை வந்து தேடி ஓட ஆரம்பித்தேன். தேடி ஓட ஆரம்பித்தாலும் என்னை அது தேட விடாமல் எனக்கு நிறைய குருமார்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துது. நான் வந்து 50-க்கும் மேலே உள்ள குருமார்களை அந்த நேரத்துலேயே நான் சந்திக்க நேரிட்டது. அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் என்னோடய வயசு காலங்கள் இளமை காலம் அந்த நேரத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தை தாண்டி எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தையும் நான் கவனித்தேன். அந்த ஆர்வம் மூலிமா அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அதிகமாக அதிகமாக இந்த என்னை சுற்றி இருக்கிற இந்த மக்களுக்கு என்னால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் எதுவாக இருக்க முடியும்னு நான் யோசித்து பார்த்தேன். இதுதான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இதுக்குள்ளே வரும்போது எனக்கு சில வாழ்வாதாரங்கள் தேவைப்பட்டது அப்படிங்கிறனால குரு தட்சிணையாக தான் ஆரம்ப கட்டத்தில் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. நான் எந்த விஷயத்துக்காகவும் அவங்கக்கிட்ட பேரம் பேசியோ எந்த காசு இவ்வளோ வேணும் அந்த மாதிரிலாம் நான் வாங்கினதில்லை. எனக்கு அவங்களா கொடுத்த அந்த விஷயங்களை நான் அப்படி கொண்டு போனேன். ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே நான் வந்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன்றது மட்டும் உண்மை.
2: என்னுயிர் தோழிகளுக்காக யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்கள் என்ன சொல்கிறார் கேட்போமா?
0: என்னுயிர் தோழிகளே, என்னுயிர் தோழிகளுக்கான சில பதிவு. ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் பெரும்பாலும் அந்த வீட்டின் பெண்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தே அமைகிறது. ஒரு பெண் உடலாலும் மனதாலும் வலிமையாக இருந்தால் ஒரு குடும்பம் வலிமையாக இருக்கும். எனவே பெண்களுக்காக சில யோக பதிவுகள். இது தனிநபர் நலம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் நலன். ஒரு பெண் உயிர்ப்பாக இருக்கும்போது அந்த குடும்பம் முழுமையாக உயிர்ப்பாக இருக்கும். பெண்கள் வந்து 24 மணி நேரமும் அடுத்தவங்களுக்காக மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தையும் உங்களோட உடல் உழைப்பையும் மனசையும் அவங்களுக்காகவே நீங்கள் செலவு பண்ணுறீங்க. உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் எப்போ வந்து மேம்படுத்தி கொள்கிறீங்களோ அப்போது அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு நன்மையாக முடிகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள நீங்கள் வந்து மலராத வரைக்கும் அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மலர்ச்சியும் நீங்கள் செய்கிற செயல்களில் எதிர்பார்க்க முடியாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் நேசிக்க முடியும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மலர்ச்சியை நீங்கள் அனுபவித்ததுக்கப்புறம் அந்த மலர்ச்சி அந்த குடும்பத்துடைய முழுமையான ஒரு மலர்ச்சியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக இந்த யோக முறைகள் நிறைய இருக்குது. இந்த ஆசனங்கள் உடலை வந்து பக்குவப்படுத்தக்கூடியது. உங்களுடைய உடல் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும்போது, உங்களோட உடல் வந்து நெகிழ்வுத்தன்மையாக இருக்கும்போது தான் உங்களுடைய மூச்சு வந்து சரியாக இருக்கும். உங்களோட மூச்சு

0: சரியாக இருக்கும்போது தான் உங்களோட பேச்சு சரியாக இருக்கும். உங்களோட பேச்சு சரியாக இருந்தால் தான் உங்களோட எண்ணங்கள் சரியாக இருக்கும். உங்களோட எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் எண்ணம் போல் வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். ஸோ அப்போது அந்த ஆசனங்கள் செய்யும்போது உங்களுடைய மனமும் உடலும் இணையிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் உங்களோட இணைஞ்சிருக்கும் போது தான் உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் இணையும் போது இந்த ரெண்டு இணைவும் வந்து சரியான ஒரு இணைவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த இணைவில் வந்து ஒரு நறுமணம் இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்குமே வித்தியாசம் இருக்குது. ஆனந்தம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாட்டியும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. மகிழ்ச்சின்றது ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மகிழ்ச்சியை மட்டும்தான் நம்ம வந்து எல்லா நேரமும் அனுபவிக்கிறோம். நான் அவங்களுக்கு இது செஞ்சிட்டேன், உங்களுக்கு நான் இது செஞ்சு கொடுத்தேன், அதனால் நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனந்தம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறது. அந்த ஆனந்தம் தான் வெளியில் இந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக்கும். அதனால் உங்களுக்குள்ளே ஆனந்தம் வர்றதுக்கு நீங்கள் தினமும் உங்களுக்காக சில மணித்துளிகள், சில மணி நேரங்களை உங்களுக்காக நீங்கள் கட்டாயமாக செலவு பண்ணணும். விலங்குகளும் பறக்குது, அதோட சர்வைவலுக்காக, அதோட உணவுக்காக அலையுது, உணவை சேமிக்குது, சாப்பிடுது, குழந்தை பெற்றுக்குது, செத்து போகுது. நம்மளும் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி, நம்ம சாப்பிட்றோம், குழந்தை பெற்றுக்கிறோம், குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், செத்து போகிறோம். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம பெண்களாகிய நம்ம என் தோழிகளை நம்ம மறந்துடுறோம். ஸோ இதை தாண்டி உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த யோக வழிமுறைகள், பிராணாயாமா, தியான முறைகள் இருக்குது. இதை நீங்கள் கையாளும் போது அதன் மூலியமாக உங்களோட மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆரோக்கியம் உங்களை சுற்றி அழகாக பரவுறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து முழுமையாயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்தால் அந்த தெருவு நல்லாயிருக்கும். அந்த தெருவு நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும். ஊர் நல்லா இருந்தால் உலகமே நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் சுயநலமாக இருக்க கற்றுக்கணும். சுயநலம்ன்றது உங்களோட சுயத்தை நீங்கள் நலமாக வச்சுக்கிறது. இந்த சுயத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சில ஆசன முறைகள், தியான முறைகள்லாம் உங்களுக்கு ஒரு வழியை வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலையும் சமநிலைப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் அந்த மனநிலை சரியாகிறத நீங்கள் ஒரு தடவை அதை அனுபவிச்சிங்கன்னா எப்பவுமே நீங்கள் இதை கைவிட மாட்டீங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது யோக பயிற்சியாளர் யோகினி எம் சண்முக பிரியா அவர்களுடன் நேர்முகம். இதில் அவருடன் பங்கேற்றவர் சுப்புலட்சுமி அவர்கள்.

0: மனம் மலரட்டும். பதின்பருவ குழந்தைகளை கையாளும் வழிமுறைகள் இன்று சிக்கலானதாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகிறார் உளவியல் ஆலோசகர் லக்ஷ்மி பாய் அவர்கள்.
1: இப்போ வந்து இது மீம்ஸ் உலகமாக ஆகிடுச்சு. யாரை எப்படி ஃபோட்டோ எடுத்து கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் என் குழந்தையை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வளர்த்தோன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமோ இல்லை ஒரு திருப்பி வந்து இப்படி சொல்லாதன்னு தன்னையே வந்து காத்து கொள்ளக்கூடிய விஷயமே வராமல் போயிடும். நான்கு பேர் நான்கு விதமாக சொன்னாலும் தன்னால் எதுவும் சாதிக்க முடியும், அவங்க அப்படி சொன்னால் சொல்லிக்கட்டும், நான் அதை நம்பலை அப்படின்னு அவங்க தைரியமாக இருக்கணும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை பெற்றோர்கள் தான் கொடுக்கணும். என் பிள்ளையை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாதுகாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர்கள் அதெல்லாம் படிக்கவே மாட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அவங்க வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு. இப்போ ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கும்பொழுது அண்ணன் தம்பியை பார்த்துக்கொள்வான், அக்கா தம்பியை பார்த்துக்கொள்வான், இந்த மாதிரிலாம் இருக்கும், அவங்களே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் தனியாக இருக்கும்பொழுது அவங்க எங்கேயாவது பக்கத்து வீட்டிலையோ இல்லை தூரத்துலேயோ எங்கேயோ விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை நிறையா நேரம் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் குழந்தைகள் வாயை திறந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்க தெரிகிற, எனக்கு என்ன நடந்தது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்ல தெரியணும். அவங்களுக்கு வந்து ஆண்னா யார், பெண்ணுன்னா யார், ஆண் உறுப்பு என்ன, பெண் உறுப்பு என்ன, மாதவிடாய்னா என்ன, பக்கத்தில் பக்கத்தில் பேசிக்கொண்டால் என்ன, காதல் என்றால் என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக பெற்றோர்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னா யாரோ ஒரு மூன்றாவது மனிதர் ஒரு ஃபோனில் தவறான விஷயங்கள் காட்டுவதோ தவறாக நடந்து கொள்வதோ இல்லையா, நீ இங்கே வா அங்கே வான்னு கூப்பிடுவதோ ஒரு வேகத்தில் அந்த குழந்தை சரின்னு சொல்கிறோம். தெரிஞ்சவங்களாகவே கூட இருக்கும், நமக்கு தெரியாதவங்க தான் குழந்தைங்க கிட்ட தவறாக நடந்து கொள்வாங்கன்னு இல்லை, நமக்கு ரொம்ப தெரிந்தவர்களே கூட அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். அப்போது வாயை திறந்து நம்ம பேசுகிறது அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ குழந்தைகள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஸோ பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தா அதிக கவனம் எல்லா விஷயத்துலையும்

0: யும் அந்த குழந்தைகள் மேலே கொடுக்கக்கூடாது. உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க குழந்தைங்களுக்கு புரியும், நம்மளும் நம்மளை நல்லா பார்த்துக்கணும், சின்ன சின்ன வேலையாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இதான் இதை நீ பண்ண, இந்த கர்ச்சீஃபை நீ துவச்சிக்கிறியா அப்படின்னு. ஸோ பங்கிட்டு சாப்பிடுவதிலிருந்து எல்லா விஷயத்தையும் அந்த அதிக கவனம் கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் குழந்தைகளுக்கு தரணும். அதாவது ஓவர் கண்டிப்பு இருக்கிற பிள்ளைங்கள் கண்டிப்பு சில விஷயத்துக்கு நோ அப்படின்னா முடியாது அப்படின்னா முடியாதுன்னு இருக்கலாம். ஆனால் அதற்கு அடுத்தே மற்ற விஷயங்களில் கொஞ்சம் இறங்கி வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைனா உங்களோட பயத்துக்காகவும் அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காகவும் ஒரு பழக்கத்தை பழகுவாங்களே ஒழிய அது நல்ல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. அடுத்து ஒரு கவனமே கொடுக்காத பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க தயவு செய்து ஃபோன் அது வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் தூர வச்சுட்டு ஒரு தினமும் ஒரு 10 நிமிஷமாவது தன்னோட குழந்தைகளோட செலவழிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் முன்னாடி சண்டை போட்டால் கூட நாங்கள் சேர்ந்துக்கவும் செய்வோம், நாங்கள் சேர்ந்து எல்லாம் செய்கிறோம் பற்றியா உனக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உறவுகளோட முக்கியத்துவத்தை சொல்லணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. குழந்தைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, குழந்தைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுங்கள். எல்லாரும் சொல்லுவோம் பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுங்க, இல்லை குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னா அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட சொல்லலை. அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய காதாக இருங்க, அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம், பட் கொஞ்சம் கேட்டுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. தட்டி கொடுங்க, தடவி கொடுங்க. டச்சுங்கிறது அந்த குழந்தைகளுக்கு, அதாவது தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். மடியில் வச்சுக்கிறது, ஒரு குறிப்பிட்ட வயது வரை மடியில் வச்சுக்கிறது, அப்புறம் பிறகு தட்டி கொடுப்பது, தலைக்கோதி கொடுப்பது, ஒரு எப்பயாவது ஊட்டி விடுவது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதற்காக எப்போதும் ஊட்டிக்கிட்டே இருந்தால் குழந்தை புதுசாக ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடுமா, நீங்கள் அதுலேயும் கவனம் செலுத்தணும். அடுத்து ஓரளவு நல்லா ஊக்குவிக்கணும் அவங்கள. நீ 5 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டியேன்னு திட்டுறது ஓகே தான், அடுத்து 3 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருந்தா 2 தான் போயிருக்கு, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு அந்த ஒரு வளர்ச்சியை கூட நம்ம பாராட்டினோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை மதிக்கிறது என்பது அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அவர்களிடம் தொட்டு பேசுங்கள், நிறைய ஊக்கம் கொடுங்கள் அவங்களுக்கு. எல்லா குழந்தையும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதிரி அழகான குழந்தைகள், ரொம்ப எல்லாருமே எல்லா குழந்தைகளும் ஸ்பெஷல் தான். ஸோ எந்த குழந்தையையும் ரொம்ப கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க, எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அதில் 1098 10 9 8 அப்படிங்கிற குழந்தை என்னது, அதாவது ஒரு பிரச்சனை என்றால் அந்த எண்ணுக்கு அழைத்து பேசலாம் அந்த குழந்தைகள். பெற்றோரே ஆனாலும் திரும்ப திரும்ப அடிப்பதோ, தவறான வார்த்தை பிரயோகிப்பதோ, இருட்டு அறையில் போட்டு வைப்பதோ, அவர்களோட படிப்பை நிறுத்துவதோ, 18 வயதுக்கு முன்னையே கல்யாணம் பண்ணி கொடுப்பதோ, இது எல்லாம் அவங்க அழகாக ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதையெல்லாம் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க.
1: பதின்பருவ குழந்தைகளை கையாளும் வழிமுறைகள் குறித்து பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்கியவர் உளவியல் ஆலோசகர் லக்ஷ்மிபாய் அவர்கள். அறுசுவை அரங்கம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு விருப்பமான டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் செய்வது பற்றிய குறிப்புகளை தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் சமையலில் பார்க்க போகிறது காளான் பட்டர் பீன்ஸ் ரோல்ஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம எல்லாமே நைட்டே வெட்டி வச்சுக்கிட்டோம்னா காலையில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தி வட்ட வட்டமாக நாங்கள் சப்பாத்தி மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் காளான், நறுக்கிய காளான் வந்து 1 கப்பு, அவித்த பட்டர் பீன்ஸ் விதைகள் வந்து 1/2 கப்பு, நறுக்கிய வெங்காயம் வந்து 1/4 கப்பு, தக்காளி நறுக்கியது 1/4 கப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 பேஸ்ட்டு 1 கரண்டி, கரம் மசாலா பொடி 1/2 கரண்டி, மிளகாய் பொடி 1 கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 கரண்டி, எண்ணெய் வந்து 1 கரண்டி, அரைச்ச தேங்காய், தேங்காயை கொஞ்சம் அரைச்சி 1 கரண்டி, தேங்காயை அரைச்ச விழுது இல்லைனா தேங்காய் பால் எதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி கரம் மசாலா போட்டு அது பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுத போடணும். வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு காளான நல்லா கழுவணும், நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துட்டு அந்த காளான நல்லா ஃபைனாக சின்னதாக வெட்டி அதையும் பட்டர் பீன், வேக வச்ச பட்டர் பீன்ஸையும் போட்டு வதக்கிட்டு அதில்

0: பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து நல்லா வதக்கும் போது லேசாக தேங்காய் விழுத அரைச்ச விழுத போடலாம், இல்லைனா தேங்காய் பால் போடலாம். எல்லாமே எதுனாலுமே போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்த உடனே லேசாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டோம்னா கட்டியாக இருக்கும். இதை வந்து சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ரோல்ஸ் மாதிரி செஞ்சு அதை பாதியாக கட் பண்ணி அப்படியே டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி, குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தந்தவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கையில். அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களை கொண்டே நாம் மருத்துவ செலவை எப்படியெல்லாம் குறைக்கலாம் என்று கற்றுத்தருகிறார் திலகவதி அவர்கள்.
2: பள்ளி பருவத்தில் மாலை நேரங்களில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வேளையிலே பயங்கர பசியோடு வருவோம். அப்போது அம்மா செய்து தரும் எள்ளுருண்டை, கடலை உருண்டைகள் சிலவற்றை வயிற்றுக்குள் தள்ளியதும் புது உற்சாகத்துடன் வீட்டு பாடங்களை சுறுசுறுப்புடன் செய்வோம். எள்ளை மண் சட்டியில் இட்டு மணக்க மணக்க வறுத்து அதனுடன் பனை வெல்லமும் சேர்த்து இடித்து உருண்டையாக்குவார்கள். நிலக்கடலை உருண்டையும் அவ்வாறே செய்வார்கள். இரண்டிலுமே குழந்தைகள் போஷாக்குடன் வளர்வதற்கான சத்துக்கள் நிறையவே இருக்கின்றனவாம். எள்ளில் கால்சியம், இரும்பு, காப்பர், சிங்க் முதலிய நிறைய சத்துக்கள் இருப்பதாக இன்றைய ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. எஃகு போன்ற எலும்பையும் இரும்பை ஒத்த தசையையும் உருவாக்கிட தேவையான சத்துக்களும் நினைவுத்திறனை மேம்படுத்தும் சத்துக்களும் எள்ளில் நிறைய இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றதாம். இதை உணர்ந்துதான் இன்றைய இளைய தலைமுறையினர் விரும்பி சாப்பிடும் பீஸா, பர்கர், ரொட்டி, சாலட் வகைகளுக்கு எள்ளு சேர்த்து அலங்கரிக்கின்றார்கள். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு தொல்லைகளுக்கும் எள்ளு நல்ல மருந்தாகும். கருப்பு எள்ளை வேக வைத்து வடிகட்டிய நீரை குடித்தால் மாதாந்திர தொல்லைகள், வயிற்று வலி சரியாகிவிடும். எள்ளு ஊற வைத்த நீரை பருக முட்டு வலியும் நீங்கும். எள்ளை வெல்லத்துடன் சேர்த்து இடித்து பொடியாக்கி அதனுடன் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டால் பைல்ஸ் தொல்லை உள்ளவர்களும், அதாவது மூல நோய் உள்ளவர்களும், அல்சர் தொல்லை உள்ளவர்களும் இதனால் குணமடைவார்கள். மலச்சிக்கல்லும் மறைந்து போகும். பருவம் எய்த தாமதமாகும் பெண் குழந்தைகளுக்கு தினமும் எள்ளு 2 தேக்கரண்டி எடுத்து வேக வைத்து வடிகட்டி கொடுத்து வந்தால் விரைவில் பூப்படைவார்கள். கர்ப்பிணி பெண்களும் இரத்தப்போக்கு அதிகம் உள்ள பெண்களும் கண்டிப்பாக எள்ளை தவிர்க்கவும். சமையலுக்கு நாம் பயன்படுத்தும் நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் தான். நல்லெண்ணெய் அதன் பெயருக்கு ஏற்றாற்போல நல்ல மருத்துவ குணங்களை உள்ளடக்கியுள்ளது. வாரம் ஒருமுறை உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வர உடல் சூடு தணியும். உடலும் நல்ல மெருகுடனும் புது தெம்புடனும் இருக்கும். வாயில் புண் இருந்தாலும் 1 கரண்டி நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி தினமும் கொப்பளித்து வர வாயும் பல்லும் சுத்தமாகி வாய்ப்புண்ணும் மறையும். சிறு குழந்தைகளுக்கு மூக்கில் சளி ஒழுகி அதை துடைத்து துடைத்து புண்ணாக்கி சிவந்து போயிருந்தாலும் நல்லெண்ணெய் தொட்டு வைக்க குணமாகிவிடும். வாய்ப்புண் அதிகமாக இருந்தால் கசகசாவை அரைத்து அதனுடன் தேங்காய்ப்பால், சர்க்கரை சேர்த்து நெய் ஊற்றி கிளறி அல்வா பதத்தில் இறக்கிய பின் தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வர குடலில் புண் இருந்தாலும் ஆறி வாய்ப்புண்ணும் ஆறிவிடும். அஜீரணம், மந்தம், புளித்த ஏப்பம் இருந்தால் ஓமம், சுக்கு, லேகியம் சாப்பிட சரியாகும். ஓமம், சுக்கு, காயம் இவைகளில் தலா 50 கிராம், சீரகம் 25 கிராம் எடுத்து அவைகளை தனித்தனியாக வறுத்து தூளாக்கி கொண்டு 200 கிராம் கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்து அதனுடன் நல்லெண்ணெயும் 100 கிராம் சேர்த்து சிறு தீயில் வைத்து கைவிடாமல் கிளறவும். சட்டியில் ஒட்டாத பதம் வரும் வரை கிண்டி இறக்கி வைத்து கொள்ளவும். விருந்து சாப்பாடு என்று சாப்பிட்டு அஜீரணம் இருந்தால்

0: இந்த லேகியத்தில் ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட மந்தம் பசியின்மை நீங்கி ஜீரண சக்தி அதிகரிக்கும். இந்த லேகியம் ஒரு மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். வாந்தி எடுத்து குமட்டல் இருந்தால் ஒரு நெல்லிக்காய் துண்டு அல்லது ஒரு நார்த்தை துண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று வர குமட்டல் நிற்கும். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் மேனியும் எழில் வரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் பெருகும். தினமும் 4 அல்லது 5 துளசி இலைகளை மென்று தின்று வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் அதிகரிக்கும். துளசி இலை சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் சளி இருமல் தொல்லைகள் நீங்கும். கேச பராமரிப்பிற்கும் நமது சமையலறையிலேயே மருந்து உண்டு. துவரம்பருப்பை இரவில் ஊற வைத்து காலையில் அரைத்து எடுத்து தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு குளித்தால் கேசம் கண்டிஷனர் இல்லாமலேயே பளபளக்கும். மண்பாண்டத்தில் உணவு வகைகளை சமைப்பதால் உணவின் சுவையும் மனமும் அதிகரிக்கும், ஆரோக்கியமும் பெருகும். இந்த பாட்டி வைத்தியத்தை பின்பற்றி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்.
1: பாட்டி வைத்தியம் குறிப்புகளை வழங்கியவர் திலகவதி அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம், கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி, பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 23rd. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர், அயல்நாட்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 17. தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும். தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர்

0: திரு ஜே சி டி பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/சனிக்கிழமை விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23/3 தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்றைக்கு தான் 10 மணிக்கு வைத்தோம். மஞ்ச நாட்கள் தான் 9:30 கூடும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்க காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தரவில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில், நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சித் திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026 நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
3: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026 இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும், 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் ஒரு மணி

0: நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். மெல்லிசை

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி

0: 1 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியப்பட்டி 9 சென்டிமீட்டர், கோவில்பட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், தண்டராம்பேட்டை கல்லணை 5 சென்டிமீட்டர், திருப்புவனம் காவேரிப்பாக்கம் பவானி கொடைக்கானல் பெண்ணாகரம் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அன்னவாசல் பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர் கருமந்துறை காரைக்குடி விருதுநகர் காரியாக்கோவில் அணை அம்முண்டி ராணிப்பேட்டை வளத்தி மாரண்டஹள்ளி கொடைக்கானல் படகு குழாம் கலவை பொதுப்பணித்துறை கோழிப்போர் விளை மணல்மேடு சேந்தமங்கலம் குளச்சல் திருத்தணி சோழவந்தான் திருத்துறைப்பூண்டி தஞ்சை பாபநாசம் வாலாஜா ஆத்தூர் குறுங்குளம் கஞ்சனூர் மேட்டூர் சிவகாசி ஆண்டிப்பட்டி தக்கலை கும்மிடிப்பூண்டி நேமூர் இல்லுப்பூர் கீழ்பெண்ணாத்தூர் சாத்தியார் பெரியப்பட்டி கள்ளிக்குடி கங்கவல்லி திருவண்ணைநல்லூர் கீழ்ப்பாடி தலைவாசல் வாடிப்பட்டி மடம்பூண்டி நாகப்பட்டினம் மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். அரக்கோணம் வீரகனூர் ஆற்காடு திருத்தணி நிலக்கோட்டை சிட்டம்பட்டி பாம்பாறை லப்பைக்குடிக்காடு செங்கம் குமாரபாளையம் நத்தம் திருப்பாலப்பந்தர் நாலுமுக்கு கொடுமையான்மலை அம்மூர் வாலாஜா ரயில்வே சந்திப்பு நத்தம் செம்மேடு பொன்னையார் அணை ஊத்தங்கரை பாலாறு அணைக்கட்டு சிங்கம்புணரி அரூர் திருக்காட்டுப்பள்ளி பள்ளிப்பட்டு தானியமங்கலம் பாப்பிரெட்டிப்பட்டி கொள்ளிடம் பெலாந்துறை வீரபாண்டி பள்ளிக்கரணை மின்னல் அடையாமடை நிலக்கோட்டை செஞ்சி ஊத்து சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி கடவனூர் எறையூர் வல்லம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை கன்னியாகுமரி காரைக்கால் திண்டுக்கல் மதுரை நாகப்பட்டினம் திருநெல்வேலி புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மதுரை ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் தஞ்சாவூர் பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை ஈரோடு சிவகங்கை புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கரூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1829 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

நேரம் மாலை 5:27 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

பொய் கூறாமல் இருக்கும் தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டாலே போதும். அது பிற அறங்களை செய்யாமலேயே அவற்றின் நன்மைகளை தரும். குறள் எண் 297, அதிகாரம் வாய்மை.

0: பொய் கூறாமல் இருக்கும் தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டாலே போதும். அது பிற அறங்களை செய்யாமலேயே அவற்றின் நன்மைகளை தரும். குறள் எண் 297, அதிகாரம் வாய்மை.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலன்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் அழகிய கானங்களாய் கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் நான் ஈ திரைப்படத்திலிருந்து.

கொஞ்சம் உளறி கொட்டவா, கொஞ்சம் நெஞ்சை கிளறி காட்டவா, கொஞ்சம் வா.

இருக்கும் நேரம் மாலை 5:41. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல்.

இணைஞ்சிருக்கும் நேரம் மாலை 5:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மதுரை தென்றல்.

6:5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தஞ்சல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தஞ்சல். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 மண்ணும் மணியும் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

அதனைத் தொடர்ந்து 8:05 மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் மாண்புமிகு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா குறித்த வானொலி தொகுப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் தகவல்கள் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் எம் பிரபாகரன் அவர்கள். பகுதி 3 கேட்கலாம். 8:45 மதுரை அஞ்சல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 9:30 நாடக மலர் மாய துப்பாக்கி நாடகம் எழுதியவர் எம் கௌரி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. 10:00 மத்திய அரசின் 12 நிறைவு தொடர்பில் சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவு. இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:10:35. வணக்கம் நண்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது ஒரு பட பாடல்கள். இன்று உழவன் மகன் திரைப்பட பாடல்கள் கேட்க போறோம். இசைக்கும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜயா மற்றும் யோகேந்திரன் பாடிய பாடல் இது. காற்றலைகளில்

0: மோனஸ் ஃப்ளோரசன்ஸ் உயர்ரக பாக்டீரிய மருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விதை கலக்கும் கருவி நம்ம வேளாண் உதவி மையத்தில் வந்து கிடைக்கும், இல்லைன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து இருக்குது. அதுபோக தனியார் இதிலையும் வாடகைக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த விதை கலக்கும் கருவி வந்து நம்ம வாங்கி அதில் மூடி ஒரு பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 தடவை, இன்னொரு பக்கம் வந்து 10 தடவை, இந்த மாதிரி 2 தடவை 20 தடவையாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா வந்து சுற்றுறோம். வலது உரம் 10 தடவை, இடது உரம் 10 தடவை வந்து நம்ம சுற்றுறதுனால உங்களுக்கு வந்து விதை வந்து அந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸில் வந்து நல்லா கலந்துரும். அதுக்கப்புறம் வந்து இந்த விதையை முளைக்கு செய்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நாற்றங்காலிலிருந்து நாற்றங்கால் வயலுக்கு வந்து நம்ம வந்து நடுவுறோம்.
1: விதைப்பிற்கு முன் விதை நேர்த்தி குறித்த தகவல்களை வழங்கினார் உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை தொழில்நுட்பக் கல்லூரியின் பயிர் இனப்பெருக்க மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் மோகனசுந்தரம் அவர்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

0: இன்றைய மண்ணுமணியின் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள். தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள்.
1: வணக்கம். சுமார் 1.5 ஏக்கர் அளவில் தென்னை சாகுபடி பண்ணியிருக்கேன். இப்போ தென்னை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம தென்னை நடுறதுலேருந்து விளைபொருள் ஆக்குற வரைக்கும், அதாவது விற்பனைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கிறோம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் என்னுடைய அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தென்னையில் உங்களுக்கு தெரியும், நாட்டு ரகம் இருக்குது, நெட்டை குட்டை இருக்குது, குட்டை ரகம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு ரகங்கள் இருந்தாலுமே நான் வந்து குறைந்த ஒரு ஆண்டுகளில், நம்ம ரிட்டையர்ட் ஆகிறதுக்குனா இந்த தென்னை வந்து நம்மளுக்கு பலன் தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நெட்டை குட்டை அப்படிங்கிற ரகத்தை நான் சாகுபடி பண்ணேன். அதாவது அரசு தென்னை நாற்று பண்ணை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் எஸ்வி மங்கலம்னு ஒரு ஊரில் இருக்குது. அந்த ஊரில் போயிட்டு தென்னங்கன்று வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து அவங்க சொன்ன முறைப்படி தென்னை குழி எடுத்து அதில் வந்து இயற்கை உரம் கொஞ்சம் போட்டு அதுக்கு முதல்ல குழியை வந்து என்ன செய்யணும்னா நல்லா எடுத்த உடனே ஆற போட்டுறணும். நல்லா கொஞ்ச நாளைக்கு ஆற போட்ட பிறகு அதில் இயற்கை உரங்களை ஒரு குழிக்கு எவ்வளோ 1 கிலோ 2 கிலோ அப்படின்ட்டு அவங்க இந்த வேளாண்மை உதவி அலுவலர் சொல்லக்கூடிய அந்த பரிந்துரைகளை கேட்டுக்கிட்டு அதன்படி உரத்தை போட்டுருது. போட்டு அப்புறம் அந்த இது கத்தாழை இருக்கும் பாருங்கள், அந்த கத்தாழை இருக்குல்ல, அந்த கத்தாழையை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு அதை நல்லா இடித்து போட்டோம்னா அதில் வந்து கீழே வந்து இந்த கரையான் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராது. அந்த குழிக்குள்ளே எரு போடணும், கத்தாழையை போட்டணும். போட்டு நல்லா இது 1 மாதம் 2 மாதம் 1 மாதம் 1.5 மாதம் குறைஞ்சளவு அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த மரம் அந்த உரம் இயற்கை உரம் மக்கிற அளவுக்கு அந்த கத்தாழையும் அந்த எருவும் இயற்கை எரு போடுறோம் இல்லையா, அதுவும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து மண்ணோட மண்ணை மக்கி அது நல்லா நம்மளுக்கு அந்த கன்று நடுறதுக்கு ஒரு பக்குவம் வரும் பாருங்கள், அந்த பக்குவத்தில் தான் அந்த கன்றை நட்டேன். கரெக்டாக வந்து நம்ம அந்த கன்றை நட்டுட்டு அதை வந்து வளர்ப்பு முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முக்கியமாக வந்து என்ன செய்யணும், கன்றை நட்டுட்டு பார்க்காம விட்டோம்னா போச்சு, அதை பயிர் பாதுகாப்பு பண்ணணும். அப்போ பயிர் பாதுகாப்புக்கு அடுத்து நீர் பராமரிப்பு, நீர் நம்ம எவ்வளோ நம்ம மோட்டாரில் எவ்வளோ தண்ணி வருதோ அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது. தண்ணி வசதி நிறையா இருக்குது அப்படின்னா தாராளமாக விட்டுடலாம், இல்லை தண்ணீர் அளவு குறைச்சிட இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நிறையா முறைகள்லாம் வேளாண்மை அலுவலர்கள் சொல்கிறாங்க, நம்ம ரேடியோவிலையும் சொல்கிறாங்க, அதை போய் கேட்டுக்கிட்டு நம்ம அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நான் எப்படின்னா வானொலியில் வந்து நிறையா நிகழ்ச்சியெல்லாம் கேட்பேன், இன்று ஒரு செய்தி ஒரு சொல் கேளீர், அப்புறம் நம்ம மண்ணுமணியும் போடுவாங்க, உழவர் உலகம் போடுறாங்க, இதில் வந்து நிறைய அனுபவங்களை கேட்டுக்கிட்டு நான் அதை வந்து பண்ணேன். இப்போ நான் போட்ட ரகம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டை குட்டை. இந்த நெட்டை குட்டை ரகம் பார்த்திங்கன்னா நிறையா சில இடர்பாடுகள்லாம் வந்து வரும், ஆரம்பத்துலேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. என்ன இடர்பாடுகள்,

என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காண்டாமிருக வண்டு அப்படின்னு ஒரு வண்டு இருக்குது, அப்புறம் சிவப்பு கூன் வண்டு அப்படின்னு ஒரு வண்டு இருக்குது. இந்த ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கண்டு அதை குருத்து அடித்து வருது பாருங்கள், கண்டு நட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் வந்து வந்தவொடனே புதிய குருத்து வருகின்ற பொழுது இளம் குருத்துக்களில் தான் அந்த காண்டாமிருக வண்டு வந்து விழும். இது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்தில் இப்போ தோட்டத்தில் இந்த எரு இயற்கை எருக்களை போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து உற்பத்தி ஆகி இந்த நம்ம தோட்டத்தில் வந்து அதை பாதிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இயற்கையில் அந்த எருக்களை வந்து நம்ம அவங்க போடுறாங்க இல்லையா, நம்ம அந்த வண்டுகள் வராமல் தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் நம்ம வேளாண் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம அந்த அட்டை, ஒரு அட்டை வந்து கட்ட சொல்லுவாங்க, அந்த அட்டை வந்து வேளாண்மை துறையில் கொடுக்குறாங்க, அதை வாங்கி நம்ம கட்டி அந்த ஒரு மருந்து வச்சு அந்த மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க, லூருன்னு ஒன்று ஒரு மாத்திரை இருக்குது, அந்த லூருன்னு ஒரு மாத்திரையை வாங்கி ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஆயில் விட்டுறணும், அந்த ஒரு பக்கெட் எடுத்துக்கிறணும், அதில் வண்டு நுழையிற அளவுக்கு மூணு பக்கத்துலேயும் ஹோல் இருக்கும், ஓட்டை இருக்கும், அந்த துவாரத்தில் வண்டு நுழையிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த பக்கெட்டை ஒரு ஒரு ஏக்கர்னால் ஒரு நாலு இடத்துல கட்டி விட்டு அதில் வந்து இந்த லூருங்கிற மாத்திரையை வந்து மேலே நான் கரெக்டாக மாட்டுறதுக்கு ஒரு துவாரம் கொடுத்துருப்பாங்க, அந்த லூருங்கிற மாத்திரையை மாட்டி விட்டோம்னா அது என்ன செய்யும், மாட்டி அதுக்கு அந்த செட்டப்போட பக்கெட்டு தண்ணி அதில் ஒரு ட்ராப் ஆயில் போட்டு அந்த வாலியை பிடிச்சி கட்டுறதுக்கு தகுந்தபடி நம்ம அந்த மரத்துலேருந்து ஒரு நாலு அடி தூரத்தில் அதில் மூணு அடி நாலு அடி நம்ம ஆள் உயரத்தை ஆள் ஒரு அஞ்சடி இருக்கணும் வைங்களே, நம்ம வந்து கண்ணுக்கு தகுந்தபடி ஒரு நாலு அடி தூரத்தில் வந்து கட்டி விட்டோம்னா இந்த வண்டுகள் என்ன செய்யும்னா, அந்த லூரில் வந்து அந்த ஆண் பூச்சிகள் தான் வந்து இந்த தென்னையை வந்து துளைக்கிறது காண்டாமிருக வண்டு, அப்போ பெண் பூச்சிகளுடைய அந்த இது வந்து வச்சுருப்பாங்க, அதை வந்து கவர்ந்து இழுத்து இந்த ஆண் பூச்சிகளை பூரா அதுக்குள்ள வந்து விழ வச்சிருது. இது மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த லூரு மாத்திரையெல்லாம் வாங்கி நம்ம விவசாய கல்லூரியில் அதை வாங்கி அதை வந்து கட்டியிருந்தேன். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் இருந்த வண்டுகள், இங்கே நம்ம தோட்டத்தில் இருந்த வண்டுகள் எல்லாமே வந்து அதில் விழுக ஆரம்பிச்சிச்சு. அதாவது கட்டி ஒரு ஒரு வாரம் பார்க்கணும், ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வண்டுகள் நிறையா இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து விழுந்துடும். அதே மாதிரி இதுக்கு தனியாக மாத்திரை இருக்குது, சிவப்பு கூண் வண்டு இருக்குது பாருங்கள், அது சின்னதாக இருக்கும், சும்மா அந்த பொன் வண்டுன்னு அது மாதிரி சொல்லும்ல அது மாதிரி இருக்கும். அந்த வண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டாவது வெளியில் வந்து தெரியும், அந்த குருத்தில் வந்து கடித்து ஈரமான அந்த சக்கைகளை தள்ளி இருக்கும். ஆனால் இந்த சிவப்பு கூண் வண்டு என்ன செய்யும்னா, உள்ளேயே சாப்பிட்டு அந்த கருப்பாக திரவ மாதிரி ஒரு வடியும், அந்த திரவம் வடிஞ்சினாவே அந்த மரத்தை உள்ளே வந்து இந்த வண்டு தொலைச்சிக்குதுன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை வந்து அந்த வண்டுகளை போக்குவதற்கு இந்த மாதிரி லூர் மாத்திரையை கட்டணும். அப்புறம் வந்து இல்லை இயற்கை முறையில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம மாத்திரை வாங்கி கட்டுறோம், இல்லை இயற்கை முறையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இது இருக்கலாம் ஆமணக்கு விதைகள், அதை நல்ல உரலில் போட்டு நல்லா இடித்து அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், தண்ணியில் கலந்து வச்சிடலாம், அங்கங்கே ஒரு நாலு இடத்துல வச்சிடுறது. அப்புறம் அந்த அழுகிய பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அழுகிய பழங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பழக்கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு அந்த தயிர் இதெல்லாம் அதில் ஊற்றி வைக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஊற்றி ஊற்றி வச்சிட்டோம்னா அதை வந்து என்ன செஞ்சிடும், அந்த கவர்ச்சிக்கு சில இயற்கை முறையில் வண்டுகள் வந்து விழுகுது. ஸோ இப்படி பல்வேறு ஒருங்கிணைந்த அந்த முறைகளை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த வண்டுகளை வந்து ஆரம்பத்திலே வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், கட்டுப்படுத்திடணும். கட்டுப்படுத்தின பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அந்த தண்ணி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயிர் பாதுகாப்பு பண்ணுறோம், தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம், நீர் பாசனம் பதை பண்ணலாம். இந்த தண்ணீர் பாசனத்தை பல்வேறு முறைகள் இருக்குது, உங்களுக்கு தேக்கு நீர் பாசனம் நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா சும்மா தேங்க விடலாம், அதுக்கு மாதிரியெல்லாம் இப்போ இல்லை, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் தெரியும், நார்மலோட 4 டிகிரி 5 டிகிரி கூட அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அதிகமாக வெப்பநிலை வரும்போது அது வந்து என்ன, சொட்டு நீர் பாசனம் தான் நம்ம தென்னைக்கு ஏற்றது அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன், சொட்டு நீர் பாசனத்தை இப்போ தென்னை மரத்துக்கு போட்டிருக்கேன். அதில் சொட்டு நீர் பாசனத்தை ரெண்டு வகை இருக்குது, வெளியில் வந்து ஓஸ் போட்டு போடுவாங்க, அது வந்து நம்ம உழுவும் போதெல்லாம் அந்த ஓஸை மடித்து மடித்து எடுத்து வைக்கணும். ஆனால் இன்னொன்று வந்து பைப்பை பதிச்சிட்டோம்னு வைங்களே, பைப்பை பதிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேப் மாதிரி விட்டுட்டோம்னா அது பாட்டு தூரிலே போய் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம், அது வந்து எந்த வித நம்ம இப்போ தண்ணி வந்து வேஸ்ட்டாகவே போகாது. நம்மளோட தண்ணி எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்தபடி இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி சிக்கனமாக அந்த தென்னை மரத்தை வளர்க்குறதுக்கு சொட்டு நீர் பாசனம் சிறந்தது என என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிய வருது. அதனால் அந்த முறையை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான சொல்ல மாட்டேன், இந்த கன்று வந்து நடுகிற முறை பார்த்திங்களா, நட்டு கொஞ்ச நாள் சென்று வந்து நம்ம தொடர்ந்து அது வளர்ச்சியை பராமரி பாதுகாத்துக்கிட்டே வரணும். எப்படி டெய்லி, அதாவது
தினசரி அந்த மரத்தை வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், நம்ம பிள்ளையை பாதுகாக்கிற மாதிரி

இளநீர் அப்படின்லாம் பாட்டெலாம் கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தென்னையை வந்து பிள்ளை மாதிரி பாதுகாக்கணும். அப்போ பாதுகாத்துட்டோம்னா அது வந்து எதிர்காலத்தில் நம்மளுக்கு பலன் தரும். அந்த அடிப்படையில் தென்னை பாதுகாத்து வரும்போது அந்த ஈரத்தோடு தள்ளி வச்சுருக்கும் பற்றியெல்லாம் அந்த சக்கையை வச்சு கண்டுபிடிச்சி அதை குத்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஊசி இருக்குது. கரெக்டாக அந்த ஊசியை வச்சு அந்த ஈரமான பகுதி வழியை குத்தினோம்னா கரெக்டாக அந்த வண்டை பிடிச்சிப்படலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளால் முடிஞ்ச முறைகளில் ஒழிக்கலாம். இந்த லூர் மாத்திரையை கட்டி ஒழிக்கலாம். இயற்கை முறையிலையும் நான் சொன்ன மாதிரி ஆமணக்கு அந்த விதைகளை, ஆமணக்கு புண்ணாக்குகளை பயன்படுத்தியும் நம்ம என்ன செய்யலாம், அந்த வண்டுகளை, காண்டாமிருக வண்டுகளை, சிவப்பு கூண் வண்டுகளையெல்லாம் என்ன செய்யலாம், அழிச்சிடலாம். அழித்து நம்ம தென்னையை வந்து நம்ம தொடர்ந்து பயிர் பாதுகாப்பு முக்கியம், நடவு முறையிலேருந்து நல்லா கவனிக்கணும், நடவு முறை முக்கியம், அடுத்து வந்து பயிர் பாதுகாப்பு முக்கியம், அதுக்கடுத்து தென்னை வந்து விற்பனை, விற்பனை முறை, அதாவது தேங்காய் வந்து இளநீர் வருது, இளம் கா அந்த காயாக வரும்போது இளநீக்கு வெட்டிட்டோம்னா காய் கிடைக்காது நம்மளுக்கு வருமானம். அப்போ ஒன்று இளநீ விற்கிறோம்னா இளநீக்கு மட்டும் தகுந்த அந்த மரங்களை வளர்க்கணும், 10 மரம் 20 மரம் ஒதுக்கிடணும். இல்லை தேங்காய்க்கு நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு, தேங்காய் விற்கணும் அப்படின்னு நினச்சோம்னா தென்னைக்கு வந்து இளநீ வெட்டிட்டு வெட்டாமல் அப்படி தொடர்ந்து என்ன செய்யணும், தேங்காய் விற்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்துடணும். ஸோ இப்படி நம்ம என்ன நோக்கத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம நோக்கத்தை தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம இந்த தென்னையை வந்து என்ன செய்யணும், வளர்க்கணும். இப்போ இளநீலாம் நல்லா விற்கிது, 50 ரூபா விற்கிறாங்க அப்படின்னா நம்ம தோட்டத்திலே வந்து வந்து கம்மியாக ரொம்ப குறைச்சி வாங்குறாங்க. அது நம்மளே என்ன செய்யணும், வெட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு திருவிழா இடங்களில் போட்டு நம்ம விற்றோம்னா அந்த லாபம், வியாபாரிகளுக்கு செல்லக்கூடிய லாபம் நமக்கு கிடைக்குது. இல்லாட்டி நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது லேபர் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளால் எது முடியுமோ அதை திட்டமிட்டு நம்ம விவசாயிகள் பயிர் பண்ணோம்னா நம்ம இந்த தென்னை விவசாயத்தில் பொறுத்தளவு லாபம் கண்டிப்பாக உண்டு. விவசாயம் வந்து அதை அனுபவிக்கும் போதே தெரியும் இந்த எவ்வளோ வண்டு தொல்லைகள் இருக்குன்னு பயந்துடக்கூடாது. இந்த இலை, தென்னை இலை இருக்கு இல்லையா, இலைக்கு அடியில் அந்த வெள்ளை ஈக்கல்னு ஒன்று இருக்கும், வெள்ளை ஈக்களுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நம்ம என்ன செய்யணும், வெறுமே முதல்ல ஸ்ப்ரேயர் வச்சு, ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு தெளிப்பு தண்ணியை வந்து அடிச்சு விட்டோம்னாவே அந்த வெள்ளை ஈக்கெல்லாம் போயிடும். அந்த வெள்ளை ஈக்களை தண்ணியை வச்சு அடித்தோம்னாவே ஒழிச்சிடலாம். இல்லை அப்படி இருந்து ரொம்ப போகலை அப்படின்னா தான் என்ன செய்யணும், வேப்பெண்ணெய் கரைசல் இந்த மாதிரி இயற்கையில் தரக்கூடிய பயிர்களை ஒழிக்கக்கூடிய வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், இந்த சீமக்கருவை இலைகளை கூட மருந்தாக பயன்படுத்தலாம். அதை வந்து மருந்தாக்கி புங்க மரத்து இலைகள், இயற்கை இலை வேளாண்மையை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த ஒருங்கிணைந்த முறையிலையும் செய்யலாம். ஸோ இது மாதிரி பல்வேறு முறைகளை பயன்படுத்தி பயிர் பாதுகாப்பு பண்ணலாம். நீர்ப்பாசனத்தை பொறுத்தளவு சொட்டுநீர் பாசனம் என்னுடைய அனுபவத்தில் சிறந்ததாக இருக்குது. நம்ம சொட்டுநீர் பாசனம் இருக்குது, தெளிப்பு நீர் பாசனம் இருக்குது, தேக்கு நீர் பாசனம் இருக்குது. சுழற்சி முறையில் அப்படி எந்த பாசனம் நம்மளுக்கு ஏற்றதோ அதை வந்து நம்ம பக்குவமாக பயன்படுத்திட்டு இப்போ அதை இளநீ வந்து விற்கிறோன்னா அதை நம்ம வெட்டிடலாம். அடுத்து தேங்காய் கொண்டு வந்துட்டோம்னா தேங்காய்களை அந்த பக்குவமான நேரத்தில் அறுவடை செய்து அதை வந்து கொண்டு போய் நம்ம எந்த மார்க்கெட்டில் விற்றா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம நேரடியாக கொண்டு போய் விற்கிறது நம்மளுக்கு நல்ல லாபம் தரும். அதாவது இதுக்கெல்லாம் யாரை அணுகணும் அப்படின்னா நம்ம விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய நண்பன் யார் அப்படின்னு வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியன்னா வானொலி தான். நிறையா நிகழ்ச்சி போடுறாங்க, நம்ம வந்து ஈஸியாக நினைக்கிறோம் வீடு தேடி வந்து. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எளிமையாக கிடச்சின்னா அதை மதிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து உங்கள் மொபைலில், பாக்கெட்டில் உள்ள மொபைலில் வானொலியை கேட்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ஆப்பு, நியூஸ் ஆன் ஏர்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக வந்து நைட்டு 7 நியூஸ் முடிஞ்ச உடனே 7:25 போட ஆரம்பிச்சுருவாங்க. உழவர் உலகம், மண்ணும் மணியும் போட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் கேளுங்களேன், ஒரு சொல் கேட்டுச்சுமா கொஞ்சம் நேரம் தான் சொல்லுவாங்க, அதில் ஒரு செய்தி இருக்கும். அதே மாதிரி இன்று ஒரு செய்தின்னு சொல்லி காலையில் போடுவாங்க. நகைச்சுவை நாடகம் மாதிரிலாம் ஒரு காலத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க நம்ம நிலையத்தில் உள்ள நல்ல கலைஞர்கள், நிலைய அறிவிப்பாளர்கள்லாம் நாடகம் மாதிரியே நடிச்சுட்டு வந்தாங்க. அப்போல்லாம் நான் வந்து 1987-89 காலகட்டத்திலேருந்து விவசாயம் கேட்பேன், விவசாய நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்ருக்கேன், விவசாயம் சம்மந்தமான பாட்டெல்லாம் பாடுவேன். இப்போ உதாரணமாக உயிர் உரங்கள்லாம் போட்டோம்னா அதை பற்றி நம்ம வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். விவசாயத்துக்கு உயிர் உரங்கள் இருக்குது, உயிர் உரங்களை பயன்படுத்துகிறதெல்லாம் நம்ம வானொலி மூலமாக கேட்டுக்கலாம். அதனால் ரேடியோ மூலமாக செலவு இல்லாமல் நல்ல விஷயங்களை கேட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு ரேடியோ கேட்குறது தோதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாய அதிகாரிகள் வர்றாங்க இல்லையா வழிகாட்டின்னு சொல்லுவாங்க, ஏஏஓ, அவங்க உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க, நம்ம ஏரியாவில் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்திக்கலாம். அது இல்லாட்டி வேளாண்மை நிலையம் இருக்குது நம்மளுக்கு உதவி, வேளாண்மை அலுவலகம் இருக்குது, அங்கே போய் நம்ம பார்க்கலாம். ஒன்றிய அளவில் இருக்குது, பக்கத்தில்

நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்க அங்கே போய் கேட்டு அதன்படி பண்ணலாம். தென்னையை பொறுத்தளவில் ஆரம்பத்துலேருந்து தென்னை நடவு, அப்புறம் வந்து பயிர் பாதுகாப்பு, அப்புறம் நீர்ப்பாசனம், அப்புறம் அறுவடை, இப்படி அனைத்துலேயுமே கவனம் செலுத்தி நம்ம இந்த தென்னையை வந்து சாகுபடி பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் நம்ம பிள்ளை மாதிரி கவனிக்கணும், தினசரி கவனிச்சிட்டே இருக்கணும். இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற தண்ணியை வச்சு நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப எந்த பாசனம் ஏற்றதுங்கிறத நம்ம தேர்வு பண்ணி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து நான் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி படிப்பை முடித்த பிறகுவே 1988-89 ஆசிரியர் வேலைக்கு படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தப்போ நெல் விவசாயம்லாம் பண்ணேன். அப்போ நெல் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறை 36 அப்படின்னு ஒரு நெல் விவசாயம் வந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். எங்கே நம்ம அலுவலகத்தில், வேளாண்மை அலுவலகம் இருக்குல்ல, உதவி வேளாண்மை அலுவலகத்தில் வாங்கிட்டு வந்து போட்டேன். ஆடுதுறை 36 அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு 1988-89 காலகட்டத்தில். அப்போ அந்த நெல் வந்து விதை தேர்வு முறை அவங்க அழகாக வந்து என்ன செய்வாங்க, விதைக்குனே சில இடங்களை தேர்வு பண்ணி அதில் விதையை தயார் பண்ண சொல்லி அந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சு அந்த விதையை வாங்கி வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அந்த விதையை நம்ம வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நல்ல லாபம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் அதன்படி இந்த நெல் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வந்து அதை முறைப்படி நாற்றங்களில் நாற்று பாவி அந்த 28-25 நாள் கணக்கு இருக்கும். இப்போ 105 நாள் நெல்னால் ஒரு 25 நாள் அப்படி எடுத்து நடுற மாதிரி இருக்கும். அதை பக்குவமாக எடுத்து நட்டுட்டு அதில் தண்ணீர் பாதுகாப்பு இருக்குல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த களைக்கொல்லியெல்லாம் நான் போட்டு பயிர் பண்ணேன். முத முதல்ல எங்கள் ஏரியாவில் என்ன பண்ணேன், படிச்சுட்டு விவசாயம் பண்ணும்போது எல்லோரும் என்னடா அவனுக்கு என்னடா விவசாயம் தெரிய போகணும்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம ரேடியோவில் கேட்டுக்கிட்டு அப்புறம் விவசாய அதிகாரிகளையும் பார்த்து ஐடியா கேட்டு இந்த களைக்கொல்லி அப்போ வந்து பூட்டோக்ளோர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த களைக்கொல்லியை வாங்கி போட்டு பயிர் பாதுகாப்பு முறைப்படி பண்ணேன். அது தண்ணி வந்து ரொம்ப சிலுகு தண்ணின்னு சொல்லுவாங்க, லேசாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு களைக்கொல்லியை வந்து லைட்டாக வந்து போட்டு விட்டோம்னா அது வந்து களையே முளைக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்தபடி இப்போ என்ன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற களைக்கொல்லி நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இப்போ பண்ணணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி களைக்கொல்லி என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த களைக்கொல்லியை போட்டு நம்ம களை வராதபடி பாதுகாத்துக்கிறணும். நாற்றை கரெக்டாக பக்குவத்தில் 25-30 நாளைகள் அப்படி நட்டுறணும். நடவு பண்ண பிறகு களை எடுக்கிறது, தலைச்சத்து உரங்களை வந்து போடும்போது நம்ம ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக போட்டோம்னா பூச்சி வந்துடும். நைட்ரஜன் தலைச்சத்து, பாஸ்பரஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், பொட்டாசியங்கிறது உங்களுக்கு தெரியும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, பாஸ்பரஸ், மணிச்சத்து, பொட்டாசியங்கிறது, சாம்பல் சத்து, இந்த மாதிரி NPK எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதன்படி போட்டேன். கரெக்டாக அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து 1 ஏக்கருக்கு 36 மூட அப்போ அறுவடை பண்ணேன். ஆனால் வந்து அந்த ஊரே வந்து வேடிக்கை வந்து பார்த்தாங்க. அந்தளவுக்கு தொழில்நுட்பங்களை நம்ம ரொம்ப காலத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். இப்போ அந்த வெயில் சீசனாக இருக்கா, இந்த வருஷம் விவசாயம் நல்லா நிறையா பேர் அறுவடை பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ எங்கள் ஏரியாவில் கொட்டாம்பட்டி ஏரியாவில் இப்போ தான் அறுவடை பண்ணக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மழை வந்து லேட்டாக பெஞ்சு அதனால் அறுவடை பண்ணக்கூடிய நிலைக்கு இப்போ தான் வருது. அப்போ தண்ணீர் பிரச்சனை வரும்போது நீங்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிம்பாங்க, கொஞ்சம் காய விட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சிடுது, அப்புறம் வந்து ரொம்ப காய முடியாத காஞ்சிடாமல் வயல் ரொம்ப நெல் பயிர் வாடிடாமல் தண்ணியை பாய்ச்சிடுது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அந்த பக்குவமான நீர்ப்பாய்ச்சல் கொடுத்து அதை வந்து பயிர் பாதுகாப்பு பண்ணி கொண்டு வந்து இப்போ அறுவடை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லோருமே அது அறுவடை நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த நெல் விவசாயத்துலேயும் சரி எந்த விவசாயமாக இருந்தாலும் சரி உயிர் உரங்கள் போடுறது, பயிர் பாதுகாப்பு பண்ணுறது, தண்ணீர் பாய்ச்சிறது எல்லாத்துலேயுமே நம்ம கவனம் செலுத்தணும். கடைசியில் அறுவடை பண்ணி அதை விற்பனையாக்குற வரைக்கும் ரொம்ப ரொம்ப தொழில்நுட்பங்களை நம்ம அனுபவமான விவசாயிகளை கேட்டுக்கிட்டு அதன்படி நம்ம பயன்படுத்தணும். நான் வந்து என்னை பொறுத்தளவு அனுபவமான விவசாயிகள் யாராக இருந்தாலும் அவர்கள்ட்ட போய் அனுபவங்களை கேட்டு நான் அதை பயன்படுத்துவேன். என்னுடைய அனுபவங்களை நான் இப்போ சொல்கிற மாதிரி முதல்ல அலுவலகத்தில் விதை சான்று பெற்ற விதையை வாங்குறது, உயிர் உரங்கள் போடுறது. ஏன்னா உயிர் உரங்கள் அப்போ பார்த்திங்கன்னா அசோலாம்பாங்க, ரைசோபியம் சொல்லுவாங்க, பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உயிர் உரங்களெல்லாம் வாங்கி அதை முறைப்படி இந்த இயற்கை எருவோட கலந்து போட சொல்லுவாங்க, அதை போட்டு அதை பார்த்து நான் வந்து பயிர் பண்ணேன். அப்போ இப்போ அதே மாதிரி என்ன தான் என்ன தினசரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எந்த நெல் பயிருக்கு என்ன யூஸ் பண்ணணும், தென்னைக்கு என்ன யூஸ் பண்ணணும்,

0: அதே மாதிரி வாழைக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நெல் பயிர் சாகுபடி பண்ணும் பொழுது இது மாதிரி விஷயங்களை அப்புறம் நம்ம கடைபிடித்தோம்னா நெல் சாகுபடியை சிறப்பாக நம்ம பண்ணிடலாம். அப்புறம் தென்னை மரத்தில் ஊடு பயிரை வந்து என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை சாகுபடி நான் பண்ணியிருந்தேன். தென்னை மரத்தில் ஊடு பயிரை வாழை சாகுபடி பண்ணியிருந்தேன். வாழைக்கு நம்ம தனியாக தண்ணி வச்ச வேண்டியதில்லை, தென்னைக்கு பாயிரத தண்ணியை வச்சு அந்த வாழையும் என்ன செய்யும், சிறப்பாக வந்து நம்மளுக்கு பலன் தரும். இது வரைக்கும் என்னுடைய அனுபவங்களை நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதை வந்து வாய்ப்பு கொடுத்த வானொலிக்கு நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்களை வழங்கினார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள். திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.

இனி தொடர்வது வேளாண் தகவல். வாழை பயிர் வேளாண்மை. தமிழகத்தின் முக்கிய பழ பயிர்களில் ஒன்றான வாழையானது விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய பயிராக விளங்குகிறது. வாழையானது ஆண்டு முழுவதும் சந்தை வாய்ப்புள்ள ஒரு பழப்பயிர். பழம் மட்டுமின்றி இலை, தண்டு, பூ, நார் என அனைத்து பகுதிகளும் பயன் தருகின்றன. தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வாழை சாகுபடி பரவலாக நடைபெற்று வருகிறது. வாழை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுள்ள மணற்பாங்கான வண்டல் மண் மிகவும் ஏற்றது. 20 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. வாழை நடவு முறையை பொறுத்தவரையில் திசு வளர்ப்பு நாற்றுகள் அல்லது ஆரோக்கியமான கன்றுகளை பயன்படுத்த வேண்டும். உர மேலாண்மை பொறுத்தவரையில் வாழையானது அதிக ஊட்டச்சத்து தேவைப்படும் பழப்பயிராகும். ஒரு செடிக்கு தொழு உரமாக 10 முதல் 15 கிலோ தேவைப்படுகிறது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகிய உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பிரித்து இட வேண்டும். இதே நேரத்தில் உயிர் உரங்களான அசோஸ் பயிர் இல்லம், பாஸ்போ பாக்டீரியா பயன்படுத்தினால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நீர்ப்பாசனத்தை பொறுத்தவரையில் நடவு செய்த உடனே பாசனம் செய்ய வேண்டும். சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தினால் தண்ணீர் சேமிப்பு, உரச் செலவு குறைப்பு, அதிக மகசூலையும் பெற முடியும். பயிர் பராமரிப்பில் மிக முக்கியமானது களை. களைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். தேவையற்ற பக்கக் கன்றுகளை நீக்க வேண்டும். தாங்கு குச்சிகளை அமைக்கும் பொழுது மரம் சாயாமல் பாதுகாக்கலாம். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையில் வாழை தண்டில் வண்டு தண்டுகளை சேதப்படுத்தி வளர்ச்சியை பாதிக்கும். இலைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றக்கூடும். இதுபோன்ற பாதிப்புகள் தென்பட்டால் அருகிலுள்ள வேளாண்மை அலுவலர்களின் ஆலோசனையின்படி கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மேலும் வாழை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலமாக அதிக மகசூலும் அதிக வருமானமும் பெற முடியும். இவ்வாறு வேளாண்மை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. மாசிப்பணி மச்சையும் துளைக்கும், மாசிப்பணி மச்சையும் துளைக்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், உயிர் உரங்கள் மற்றும் நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்துவதால் விளைச்சலை பெருக்கலாம்.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியில தான் போடணும்னு சொல்றாரு.

0: நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்கக்கா.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 7:59
3: செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:05:25.
2: ஆகாஷ்வாணி

0: மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
1: இவ்விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அகில இந்திய வானொலியின் தெற்கு மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் எம் வாசுகி மற்றும் சென்னை அகில இந்திய வானொலியின் துணைத் தலைமை இயக்குனர் ராமபத்ரம் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். தொடர்ந்து அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் ராஜீவ்குமார் ஜெயின் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர். ஸ்ரீதர் குறித்து பேசுகையில்,
2: It is indeed a very special day today to be able to organize this function. I am very much thankful to Dr. Sridhar for giving us this occasion to celebrate, and I am very proud on behalf of Akashvani to felicitate Dr. Sridhar, and I am thankful to Honorable Minister for gracing the occasion today. Dr. Sridhar belongs to radio, so probably he is the man. If you think of radios, somebody's name comes to your mind, probably he is the person. So it is my pleasure, privilege and a duty to felicitate my on behalf of this station and on behalf of the organization on being conferred such a great Padma Shri. It is a recognition for all of us. That is what we feel, recognition not only for you, it is a recognition for all of us who seek a role model in you. So I wish you all the very best. May you live longer, longer and longer, and keep guiding us. So once again, I extend my best wishes, and I also thank the author to bring out the collections in the book, which to some of us, not me, of course, some of my younger colleagues may not look like innovations at all. Let me be very frank, because those were the things some 30 years back, 40 years back. So you can imagine what was the level of technology 40 years back. Innovations basically should be looked into from the perspective of the time and the availability of technology and the acceptability of the idea at that time. An idea 40 years back may be innovative for that particular time, might not look very innovative right now because things have changed. So the book also must be read in that perspective.
0: தொடர்ந்து இணையவழி சிறப்புரையில் டிஜிட்டல் ஊடக ஆலோசகர் சுபோ சென்குப்தா, இந்திய மக்கள் தொடர்புகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்குனர் பேராசிரியர் கே ஜி சுரேஷ் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து

0: இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற தலைப்பில் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் சிறப்புகள் குறித்து அட்சயம் வெளியீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஏ. சந்திரசேகரன் அவர்கள் இணைய வழியில் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என் சுந்தரம் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுச்சேவை ஒளிபரப்பின் சிறப்புகளையும் சமூக வானொலியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் புத்தகம் உருவான பின்னணி மற்றும் அதன் நோக்கம் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல். முருகன் அவர்கள் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் திவாரி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் குறித்தும் சமூக வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் பேசுகையில்,
1: தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில் சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயியாக ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவைக்கு ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போல் திரு ஆஷிஷ் திவாரி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முதல் காப்பியை வாங்கியிருக்கிறாங்க. திரு ஸ்ரீதன்ஜி அவங்க எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிறாங்க. திரு சுதர்சன் அவர்கள் ஹெட் ஆஃப் த ப்ரோக்ராம் நன்றி உரை சொல்ல இருக்கிறாங்க. மோடிஜி அவர்களுடைய தமிழ் குரலை நாம் கேட்டிருப்போம். இவருடைய இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை டாக்டர் என். சுந்தர் அவர்கள், ரொம்ப மூத்தவர், நிறைய யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டராக இருந்திருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பது எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல க்வெஸ்சன்ஸ் வரும். இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம்? ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கும் பொழுது இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக, கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல் முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். அதே நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நம்ம 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் இந்தியா முழுவதும், 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஸ்வல் என்டர்டைன்மெண்ட் சமிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களில் பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய, ஏதாவது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான், கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய

0: செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலைசிறந்த பணியை ஆற்றியிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள் நமக்கு அந்த அளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர் ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர் ஃபாரஸ்டில் ரியலாக அந்த சிங்கங்களுடைய உருமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலைசிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதர் ஐயா அவங்க இரண்டு பேருடைய நட்பு, அந்த சுந்தரம் ஐயா அவங்க ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய நட்பு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன்னா அவர் சேலத்துக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், நான் நாமக்கல்காரர். மூணு பேரும் ஒரே இடத்துல சந்தித்து இந்த புஸ்தக வெளியீட்டுக்கும் அவருக்கு பாராட்டுறதுக்கும் தேதியும் குறித்தது ஒரு பெருமை. அதனால் அவங்க அந்த வானொலியில் தொலைக்காட்சியில் அவருடைய ஆற்றிய சேவை ஒரு மிகப்பெரிய சேவை. டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு இந்தியாவில் தலைசிறந்த விருது பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறவங்க. அவர்களுடைய பெருமையை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்றது. அப்புறம் உடனடியாக நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் எல்லாம் கூட அந்த விஷயமானது தமிழர் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறது. அதே போல் பல்வேறு வானொலியின் காலாவதி என்ற அந்த நாடக நிகழ்ச்சி, மக்கள் மேடை நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் போட்காஸ்ட்லேயும் கியான் தர்சன், கியான் வாணி, எடுசாட், கியான் சேட்டலைட், அனுபவ் பாட்காஸ்ட், சைனிக் வாணி பாட்காஸ்ட், அப்படி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய சேவையை இந்த துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவருக்கு கடவுள் நல்லா இன்னும் அவர் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும். மென்மேலும் இந்த துறையில், பிராட்காஸ்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து தன்னுடைய நீண்ட ஆயுளோடு இன்னும் நல்ல சேமமோடு அவர் வாழ வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தை அங்கீகரித்து அதன் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் புத்தகம் குறித்தும் சமூக வானொலி குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்களை பகிரும் பொழுது,
2: மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ரொம்ப எளிமையானவர், எல்லோருடனும் பழக்கூடியவர். அவரது தகவல் ஒலிபரப்புத்துறை இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கில் சிறந்த பணியாற்றி கொண்டு வருகின்றார். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இன் 1970, ஃபார் விச் ரீசன் திஸ் பிரதர் ஆஃப் மிஸ்டர் சந்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் ஹிஸ் மதர் வாஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ராஜா சேட்டி முத்தையா செட்டியார் ஸ்கூல் அண்ட் தென் அபய் ஹோம் அண்ட் ஷீ யூஸ் டு பார்ட்டிசிபேட் ரேடியோ ட்ராமா. மை கிராண்ட் ஃபாதர் யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இன் இந்த ரேடியோ வாஸ் இன் எக்மோர். Just that book also, Honorable Minister has released it. So, blood may, there is already the interest in that. So, when he was participating in drama, I was doing PhD and doing work in Erode, sir, Chikkenaikar College. So, I got very upset. So, I wrote a postcard. Then, I say, I want to participate in radio program. And the letter came from All India Radio Madras. Why don't you come whenever you come to Chennai, you come and meet us. So, I met him. Can you do a variety program for youth, 75 rupees. My total salary in that Erode was 200 rupees, yet 75 rupees. All my brothers and sisters and whoever is next door, neighbor, I made a program in this studio. We did not know anything, and then the person who recorded, I don't know whether she is still alive, so recorded it, you have not come prepared, get out from this studio. Then we went to that studio in behind CBS studio. I am able to come back to the same room. And I was working for 15 rupees a day, sometimes 0 rupees. So everybody liked me in this radio station. All the bureaucrats whom I have seen,

0: DGs and ministers and everybody had given me a free hand wherever I worked.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர். சுதர்ஷன் நன்றியுரை தெரிவித்தார். இதுவரை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: நேர்களே, தொடர்ந்து திரைகானம் கேட்போம். முதலில் உயிரே படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம், தைராய்டு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு. பிரபாகரன் அவர்கள்.
3: வணக்கம். இன்றைக்கு நம்ம தைராய்டு பிரச்சனைகளும் அதற்கான ஹோமியோபதி வழிமுறை தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். தைராய்டு உறுப்பில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்தும் அனைவருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த நோய் தான். தைராய்டு சுரப்பிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம முன்கழுத்து பகுதியில் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, அனைவருக்கும் தெரிந்த ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு வந்து நாளமுலா சுரப்பின்னு சொல்லுவோம். இதில் செக்ரீட் பண்ணக்கூடிய தைராக்சின் என்ற ஹார்மோன் நேரடியாக இரத்தத்தில் போறதுனால இது டக்ட்லஸ் நாளமில்லா சுரப்பிங் என்று அழைக்கிறோம். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பது போல இந்த உறுப்பு சிறிய உறுப்பாகவும் இருந்தாலும் இந்த உறுப்பிலிருந்து அதோட சுரக்கக்கூடிய என்சைம்ஸ், இது வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களையுமே கட்டுப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது அனைத்து மண்டலங்களுடன் இணைந்து செயல்படக்கூடியதாகவோ இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தைராக்சின் என்ற ஹார்மோன் இரத்தத்தின் வழியாக உடல் அனைத்து பகுதிகளிலும் கலந்து அன்றாடம் ஒரு உணவு எடுத்து அந்த உணவு மூலமாக சீரண மண்டலத்தில் போய் அப்சர்வ் ஆகி அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் என்றும் உடம்புல இருக்கக்கூடிய இரத்தங்களில் பரவி ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு திசுக்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சென்று ஆற்றலை பெறுவதற்காக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் சக்திகள் பெறப்பட்டு கழிவு பொருளாக கழிவு மண்டலத்தின் மூலமாக மீதி வெளியேற போகும் போது அந்த ஓவரால் ஃபுல் சிஸ்டமுமே நம்ம மெட்டபாலிசம் சொல்றோம். அது வளர்ச்சிதை மாற்றம் செயல்பாடுகளுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய அத்தனை மண்டலங்களுக்கும் தொடர்புடையதாக இந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோனும் தைராய்டோட சுரப்பியோட ஃபங்க்ஷனும் அதோட சேர்ந்து தான் இணைந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தைராய்டில் வந்து பாதிக்கப்படுறதுனால என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது? ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டோட ஃபங்க்ஷன் வந்து குறைவாகவும் ஹைப்பர் தைராய்டிசம் என்பது அதன் செயல்பாட்டுக்கூட அதிகமாகவும் செயல்படுவதாக இரண்டு பகுதியாக பெருமளவு பிரிக்கிறோம். அப்போ ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிற கேட்டகரி, ஹைப்பர் தைராய்டிசம் இந்த கேட்டகரியில் தான் ஓவரால் இந்த தைராய்டோட டிஸ்ஃபங்க்ஷன் வந்து நோயாகவும் சிம்டமாகவும் நம்ம அதை பார்க்குறோம். உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 750 மில்லியன் மக்கள் வந்து தைராய்டோட குறைபாடுகளால் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களாலையும் பாதிக்கப்படுறாங்க. இயர்லி வந்து 1/3 அடல்ட், 3 பெரிய மனிதர்களுக்கு ஒரு ஆள் தைராய்டு பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்க. ஆண்களை விட 5 முதல் 8 மடங்கு பாதிக்கப்படுகிறார்கள். அதுக்குரிய காரணமும் அவங்களுடைய இயற்கையான உடல் வாகு அவங்களுடைய உயிர் செயல்பாடு என்று சொல்லலாம். என்னென்னா பெண்கள் வந்து ஒரு இது வந்து ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் டிசீஸ் தான். ஸோ ஃபீமேலுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வந்து ஹார்மோனிக் ப்ரெஷர் ஏற்பட ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு பியூபர்டி ஸ்டேட், சிறுமி வந்து ஒரு பெரிய மனிதியாக ஆகக்கூடிய காலகட்டம், குழந்தை பேறு அடைய அதன் நிலை அடையக்கூடிய சூழ்நிலை, அதற்கு பிறகு பாலூட்டும் நிலை லாக்டேஷன் பீரியட் சொல்கிறோம், அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பீரியட்ஸ் எல்லாம் நிற்கக்கூடிய மெனோபாசல் பீரியட், இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஹார்மோனிக் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹார்மோனிக் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தைராய்டு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏற்படக்கூடிய நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆண்களை விட பெண்கள் இத்தனை மடங்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. தைராய்டில் இருக்கக்கூடிய ஹைப்போ ஹைப்பரில் அடுத்த கட்டமாக அதில் ஒரு பகுதியாக ஆட்டோ இம்யூனி டிசார்டர். ஆட்டோ இம்யூனி டிசீஸ்னா என்னென்னா நம்மளுடைய உடலில் இயற்கையிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உடல் உறுப்புகளை பாதுகாப்பதற்கு பதிலாக உடல் உறுப்புகளை பாதிக்க செய்வது, தன் உடல் உறுப்புகளை தன்னுடைய இம்யூனி சிஸ்டமே பாதிக்கப்படும் போது அதில் வந்து ஆட்டோ இம்யூனி டிசீஸாக உருவாகுது. இது ஒவ்வொரு சிஸ்டத்திலையும் வேற வேற டிசீஸாக ஃபார்ம் ஆகும். இப்போ மூட்டு அந்த பகுதியில் வந்து ரெமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், இங்கே வந்து வரும்போது ஆட்டோ இம்யூனி டிசார்டரில் வந்து இதை வந்து ஹஷிமோட்டோ அப்படிங்கிற ஒரு டைப் சொல்கிறோம். ஹைப்பர் தைராய்டிசத்தோட அதே சிம்டங்கள் வந்து இதில் வெளிப்படும். டிசின்னு சொல்லக்கூடியதில் ஹைப்போ தைராய்டிசங்கிறது சிம்டங்கள் அதிகமாக வெளிப்படும். இப்போ வந்து ஹைப்போ தைராய்டிசம் அதில் இருக்கக்கூடிய சிம்டங்களை நம்ம ஹைப்போ தைராய்டிசில் என்னென்ன சிக்னிஃபிகண்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவங்களுக்கு இயற்கையிலே உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். நிறைய இடத்துல நம்ம வந்து அந்த ஹைப்போ தைராய்டிசத்தை வந்து மிஸ்லீட் பண்ணிடுவோம். அது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சாதாரண மலச்சிக்கல் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வேற காரணம் நினைச்சிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக தைராய்டு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ஃபார் தி கான்ஸ்டிபேஷன். அதோட தொடர்ச்சி அவங்களோட வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும், உடல் சோர்வு, குளிர்ச்சியான கிளைமேட் இதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடாத தன்மை இருக்கும், ஒரு மூட் ஸ்விங் டிப்ரெஷன் இருக்கும், ட்ரை ஸ்கின் அது ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும் இல்லாதனால ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கும். இது போன்ற சிம்டங்கள்லாம் வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கக்கூடிய ஹைப்போ தைராய்டிஸில் இருக்கக்கூடியது. ஹைப்பர் தைராய்டிசத்தில் அதாவது தைராய்டோட ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக வேர்க்கக்கூடிய தன்மையும் ஒரு நர்வஸ்னஸ் ஆங்ஸைட்டியாக இருக்கக்கூடியது, ஹார்ட்ல வந்து இர்ரெகுலாரிட்டி இருக்கக்கூடியது, ஹார்ட் பீட்டில் பால்பிடேஷன் மாதிரி இருக்கக்கூடியது, ரொம்ப பசி அதிகமான பசி

அந்த பசிக்கு ஏத்த அளவுக்கு உடம்பு எந்த விதத்திலும் கூடாம உடம்போட கெயின் அதுக்கு போல குறைய ஆரம்பிக்கும். பசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை வந்து ஹைப்பர்ல பாக்குறோம். இப்போ ஹோமியோபதிக்கெல்லாம் நம்ம இதுக்கு என்ன தீர்வு? ஆல்வேஸ் வந்து ஹோமியோபதி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரே வரியில சொல்லணும்னா நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதர் மாதிரி இன்னொரு மனிதர் இருப்பதில்லை. அந்த பேசிஸ்ல வந்து அவங்க தனித்துவத்துக்கு தான் நம்ம வந்து அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம மருந்து எடுக்கணும். பட் ஸ்பெசிபிக் ஆஸ்பெக்ட்ல வந்து சில பேர் ஆஃப் ஆக்ஷன் உள்ளக்கூடிய ட்ரக்ஸையும் முதல்ல நம்ம பார்த்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆஸ்பெக்ட்லையும் போவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு தைராய்டு ஹைப்போ தைராய்டு சிஸ்டம் வந்து நம்ம வந்து அது தைராய்டோட செக்ரீஷன் குறவாக இருக்கிறனால நம்ம தைராய்டினம் ஒரு 3X அப்படிங்கிற பவரில் இருக்கக்கூடிய ட்ரக்கை வந்து ரொட்டினாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். பொதுவாக எல்லா மருந்துகளுமே வந்து ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபத் அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய உடல்வாகு மனத்தன்மை இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கான மருந்துகளை தேர்ந்தெடுக்கும் போது தான் தீர்வு வந்து ஒரு பூர்ணமான குணம் பெற வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்லக்கூடிய மருந்துகள் அனைத்துமே வந்து மருத்துவரின் ஆலோசனை பெற்றே தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருக்கும்போது தைராய்டினம் 3X வந்து ஒரு ஹைப்போ தைராய்டத்தில் வந்து நம்ம எடுக்கலாம். அது தைராய்டினம் 3X தைராய்டினுங்கிற பொருள் வந்து உயிரினங்கள்ல இருந்து தைராய்டில் சேர்க்கக்கூடிய மனிதருக்கு போல அங்க இருக்கிற அவங்க உயிர் அந்த உயிரினத்தில் சேர்க்கக்கூடிய தைராய்டில் இருந்து வரக்கூடிய தைராய்டினம் அந்த இதை வந்து சப்ளிமெண்டா கொடுக்குறோம். அந்த தான் தைராய்டினம். அது வந்து 3X பொட்டன்சி வந்து ஹைப்பர் தைராய்டில் பேசிக்கா வந்து அது அயோடினோட இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கக்கூடியதுனால அயோடம் 6C என்ற பொட்டன்சி வந்து ரெகுலராக பயன்படுத்தும் போது ஹைப்பர் தைராய்டிசத்தை வந்து நம்ம ஸ்பெசிபிக் ஆஸ்பெக்ட்ல தான் நான் இது சொல்றேன் யூஸ் ஆகும். அது போக வந்து ஃபீக்கஸ் அப்படிங்கிற ஒரு மதர் டின்ச்சர் அந்த மது வந்து ஒரு நான் டாக்ஸிக் கைட் இருக்கும். அதோட சேர்ந்து ஒரு வயிற்று பகுதியில் அதிகமாக கொழுப்பு சேர்ந்த ஒரு தன்மை மலச்சிக்கல் இந்த மாதிரி இதுக்கு ஃபீக்கஸ் மதர் டின்ச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிபிக்கான ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய அடுத்த கட்டம் அடுத்த லைக்கோபஸ் அந்த மருந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது அது எஸ்பெஷலி வந்து எக்ஸாப்தல்மிக் ஐட்டம் சொல்லுவாங்க. கண் பகுதி வந்து வெளியே ரொம்ப ப்ரொட்ரூடண்டா வெளியே துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு கண் வந்து வெளியே வந்து கண்ணோட பால் வந்து ஐ பால் வந்து வெளியே இருக்கும். அந்த லைக்கோபஸ் மருந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்து ரொம்ப ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அது போக அந்த மருந்துக்குரிய சிம்டமா வந்து கழுத்து பகுதியில் வந்து ரத்த குழாயோட துடிப்பு நம்மளால பல்டேஷன் மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது ஹைப்பர் தைராய்டிசத்துல வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கக்கூடியது. எக்ஸாப்தல்மிக் ஐட்டம் இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து அயோடம் புரோமியம் பாஞ்சியா பெலடோனா இந்த மாதிரி எல்லா ட்ரக்குகளையும் இந்த மாதிரி சிம்டங்கள் இருக்கு. நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காகவே அடுத்த கட்டம் போகும்போது அயோடம்ங்கிறதுலாம் நம்ம 6C சொல்கிறோம். பாஞ்சியா டோஸ்டான்னு சொல்லக்கூடிய மருந்தில் அது வந்து மோஸ்ட் ஆஃப் தி சொல்லிங் வந்து காய்டர் சொல்லிங் எப்படி இருக்கும்னா ரைட் சைடில் ப்ரடாமினாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாப்தல்மிக் ஐட்டம் கண்ணு ஐபால் வந்து ப்ரொட்ரூடிங் இருக்கும். புரோமியம்ங்கிற ட்ரக்கில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து அதோட லோபு தைராய்டோட லோபு வந்து காய்டர் வந்து சொல்லிங் அதிகமாக ப்ரடாமினாக இருக்கும். அந்த புரோமியத்தில் வந்து அவங்களோட இயற்கையிலே வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கக்கூடிய எந்த ஒரு சிம்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பெட்டர் பை அம்லரேட்டட் பை சீஷோர் அதாவது ஒரு கடல் சார்ந்த பகுதிக்கு போகும்போது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலைஸ்டு சிம்டமும் இண்டிவிஜுவலைஸ் பண்ண முடியும் அந்த புரோமியம் ட்ரக்கில். அது போக வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட்லேயே வந்து பெரிய அளவில் பார்க்கும்போது பாலிகிரிஸ்ட் ரெமடிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த விதத்தில் கல்கேரியா கார்ப் கல்கேரியாங்கிறது வந்து ஒரு கார்பன் அதோட தன்மை தான் அப்படியே அந்த மருந்துலையும் இருக்கும். அதாவது அது எளிதாக தீப்பற்றக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும்போது கார்பன் வந்து ஒரு ஸ்லோ ஆக்டிங் அவங்க இயற்கையிலேயே வந்து ஒரு மந்தமாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க சோர்வாக இருப்பாங்க. இது வந்து தைராய்டு பிரச்சனையும் அவங்களோட இண்டிவிஜுவலிட்டியும் சேர்க்கும் போது உருவாகக்கூடிய ஒரு ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம் அந்த பேசிஸில் கொடுக்குறோம். அதாவது நம்ம ஹோமியோபதிக்கில் வந்து பர்சனாலிட்டி அப்ரோச் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சேஃப் அண்ட் நேச்சுரல் லாங் டைம் நிவாரணமாக தான் இந்த ஹோமியோபதி வந்து இருக்கு. அப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலைசேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிகிரி ஆஃப் சிம்டம்ஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நோயின் காரணிகளும் மருத்துவ பயனாளிகளின் காரணிகளும் எமோஷனல் வேரியண்ட்டு இண்டிவிஜுவல் டிஃபர் ஆகும். ஸோ டிகிரி ஆஃப் சிம்டம் அண்ட் எமோஷனல் வேரியேஷன் அந்த பாயிண்டில் தான் அந்த பர்டிகுலர் மருந்து பயனாளிகளின் தனித்துவத்தை நம்ம வந்து ஹோமியோபதிக்கில் எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது பாலிகஸ்டா வந்து கல்கரிய கார்ப்பில் வந்து எடுக்கும்போது அவங்க நேச்சராகவே ஃபேட்டாகவும் ஃபிளாபியாகவும் ரொம்ப ஃபேராகவும் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் அவங்க இயற்கையிலே ஒரு எந்த ஒரு வேலையும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்தத்தன்மை உள்ள லெத்தார்ஜிக்கான பீப்புள் எக்ஸசிவ் சொட்டிங் எஸ்பெஷலி ஸ்கால்பில் வந்து சொட்டிங் வந்து எக்ஸசிவாக இருக்கும். அது வந்து ஹைப்போதைராய்டிஸோட வருது. அது போக மலச்சிக்கல் இருக்கக்கூடிய தன்மை மறதி ஞாபகம் குளிரான சூழ்நிலைகள் வந்து அவங்களால ஒத்து வராது குளிர் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கல்கேரியா குரூப்பில் வந்து வரக்கூடிய இது கல்கேரியா கார்ப்பை தான் நம்ம எக்ஸ்பிரேட் பண்ணோம். இது இதோட காம்பினேஷனாக கல்கேரியா அயோட் வரும்போது அந்த அயோடியன் அதோட தனிமத்தோட தன்மையும் கல்கேரியா தன்மையும் சேர்ந்து அந்த மாதிரி பீப்புளுக்கு கல்கேரி அயோடு வந்து எஸ்பெஷலி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த கட்டமாக நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்டில் பார்க்கறக்கூடிய மெயினான ட்ரக் எடுத்துக்கிட்டோம்னா நேட்ரோ மோர் எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே நேட்ரோ மோர் பேசிடான் ஒரு கிரீஃப் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோகம் அவங்க லைஃப்பில் ஒரு சோகம் அந்த சோகத்தோடு ஏற்பட்ட தாக்கமாக இந்த நோய் வந்து ஒரு எக்ஸ்டெண்டடாக இருக்கும். அவருடைய கேஸ் ஸ்டடி ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது ஒரு பெரும் இழப்பு அந்த இழப்பை தாண்டி அவங்களுக்கு கூட எமோஷனல் அஃபெக்ஷன் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கும். அதை தொடர்ச்சியாக தான் இந்த தைராய்டு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும்.

0: மோஸ்ட்லி நேட்ரமோர் பீப்புள் இன்ட்ராவர்ட்டடாக இருப்பாங்க, எமோஷனல் பீப்புளாக இருப்பாங்க, உணவில் வந்து சால்ட் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி அத்தனை கூறுகளும் தைராய்டோட பிரச்சனைகளும் அனைத்தும் வந்து அந்த நோயாளிக்கு ஒத்து வரும்போது நம்ம வந்து அந்த சிம்லியா சிம்லிபஸ் குரியாண்டன் சொல்லுவோம். எந்த மருந்து வந்து சிம்டம் வைஸ் ஒத்து வருதோ அப்போ அந்த தனித்துவத்தை அடிப்படையில் டோட்டாலிட்டி சிம்டம் படி அந்த ட்ரக் நம்ம கொடுக்குறோம். அந்த வயதில் இந்த மாதிரி சிம்டங்கள் இருக்கும்போது நேட்ரமோர் மேபி ஹெல்ப் மோர். கிராஃபைட்டிஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஹார்மோன் சார்ந்தது, அது மந்த நிலை உள்ளது, ரொம்ப ஒபேசிட்டி உள்ள ஒரு தன்மை இருக்கும், அன்ஹெல்தி ஸ்கின்னாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து ஈஸியாக புண்ணாகிறதோ சலமாகிறதோ அந்த தன்மை இருக்கக்கூடியவங்களுக்கு மலச்சிக்கல் அந்த மாதிரி பீப்புள் ஒரு ட்ரை ஸ்கின் அதோட சேர்ந்து தைராய்டு ஹைப்போ தைராய்டிஸ் இதெல்லாம் வரும்போது அது கான்ஸ்டியூஷன் மெடிசன் கிராஃபைட்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதற்கடுத்து வந்து நம்ம லைகோபோடியம் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்தோம்னா லைகோபோடியம் ஜென்ரலி வந்து இது ஒரு ரைட் சைடு ஆக்டிங் மெடிசன். அப்படி இருக்கும்போது ஒரு ரைட் சைடு டாமினேட்டட் காய்டடு அந்த பீப்புள் வந்து நேச்சரே எப்படின்னா ஹைலி ஆம்பிசியஸாக இருப்பாங்க. தே ஆர் வாண்ட் டு அச்சீவ் மோர். அவங்க வந்து ஒரு டாப் லெவலுக்கு போகிறதோட திங்கிங் அந்த பாயிண்ட் இருக்கும். எந்த ஒரு லீஸ்ட் டிஸ்டர்பன்ஸும் மைண்ட் லெவலில் ஏற்பட்டாலும் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸாக தான் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாராக தான் வெளிப்படும். ஒரு இன்டைஜேஷன், ஒரு ஃபிளாட்டஸ், ஃபிளாட்டுலன்சி ஆஃப் அப்டமன் இந்த மாதிரி இது இருக்கக்கூடியது. அது போக ஒரு பணச்சிக்கனத்தன்மை, கஞ்சத்தன்மை இது எல்லாமே இருந்து ஒரு இது போக அந்த லைக்கப்படுத்தல் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய சிம்டங்கள் எல்லாம் இருந்து அந்த தைராய்டோட சிம்டம் நோய்களோட காரணிகளும் இணையும் போது லைக்கப்படியும் இஸ் ஆக்டிங் இஸ் எ வெரி கான்ஸ்டியூஷன் மெடிசன். பல்சர்ட்ல எப்பயுமே ஒரு பியூபர்ட்டி ரிலேட்டட் ஒரு பியூபர்ட்டி டயத்தில் வயசுக்கு வர டயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜிலும் வரக்கூடிய டயத்தில் அதோட இயற்கையாக வந்து அவங்களோட நேச்சர் எப்படி இருக்குன்னா பல்சர்ட்ல பீப்புள் வந்து வெரி ஈல்டிங் பீப்புள். அது ஈல்டிங் பீப்புள் வந்து அவங்களோட ஒரு பெரியவங்க அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒபீடியண்டாக ஈல்டிங்காக இருப்பாங்க. தண்ணி தாகம் வந்து அதிகமாக எடுக்கவே எடுக்காது. ஒரு தாகம் வந்து அவங்களுக்கு உலர்நிலையாக வந்து அவங்களுடைய உதட்டு பகுதி தண்ணி நீர் தாகம் அதிகமாக இருக்காது. ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த விஷயத்தை எமோஷனல் டயத்தில் வந்து பேசுகிறதோட வீப்பிங் அழுகக்கூடிய தன்மை தான் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காரணிகள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தைராய்டோட சேர்ந்து வரும்போது பல்சல்ட் லைஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி மெயின் ட்ரக் ஃபார் ஸ்டேஜ் ஆஃப் பியூபர்ட்டி ஸ்டேஜ் இந்த இளம் பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். லேக்கசிஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி தி டைம் வந்து ஒரு மெனபாசல் ஸ்டேட்டஸில் பால்பிடேஷன் சொட்டிங் அதோட சேர்ந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய நேச்சர் ஆஃப் எல்லாமே ஒரு அதுவும் ஸோ லேக்கசிஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ட்ரக் அஸ் அ பாலிகிரஸ்டா வந்து ஹெல்பிங் ஃபார் த ஹைப்போ தைராய்டிசம் அஸ் வெல் அஸ் ஹைப்பர் தைராய்டிசம். அனதர் ஒன் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் டேப்லெட் பாஞ்சியா. பாஞ்சியா வந்து காய்டரோட ஒரு மூச்சு திணறல் ஒரு சஃபகேஷன் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு த்ரோட்டுக்குள்ள ஒரு இன்கம்ஃபர்டபிலிட்டி இருந்துகிட்டு இருக்கும். இதே இது வந்து தைராய்டில் வந்து சொல்லிங்களே ஒரு ஹார்ட் சொல்லிங்காக ஃபீல் பண்ணக்கூடிய இன்டூரேஷன் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு வந்து கால்கரியா ஃப்ளோரு சிஸ்டஸ் லேபிஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து மோர் ஹெல்ப் ஃபார் தட் திங். தைராய்டு ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு இந்த விதத்தில் முழு பூர்ண குணமடைவதற்கு கான்ஸ்டியூஷனல் அஸ்பெக்டில் வந்து ஹோமியோபதி மருந்துகளை நோயாளியின் காரணிகளுக்கும் நோயினோட காரணிகளுக்கும் ஒப்பிட்டு மருத்துவ கொடுக்கும் பொழுது அவங்க வந்து பூர்ண குணமடைய வழி வகை ஹோமியோபதி செய்கிறது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் தைராய்டு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளித்தார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை எதிர்வரும் வியாழக்கிழமை இரவு 8:30 கேட்கலாம். நன்றி நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:45. தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று.
2: ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
3: 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. அடுத்த 5 ஆண்டுகளில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் என்ற தலைப்பில் செயல்படுத்தப்படும் 10 அம்சங்களை ஆளுநர் இன்று தமது உரையின் மூலம் தெரிவித்தார். 2026 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு 1வது சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. இன்று காலை சரியாக 9:59 அளவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், பேரவைச் செயலர் திருமதி சாந்தி ஆகியோர் முறைப்படி அழைத்து வந்தனர். பேரவைத் தலைவர் உரை தொடங்கும் முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஆளுநர் தமது ஆங்கில உரையை வாசிக்க தொடங்கினார். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்று தெரிவித்த பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சுட்டிக்காட்டிய ஆளுநர், தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய அனைவரும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கேற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக ஆளுநர் தெரிவித்தார். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்ற அண்ணல் அம்பேத்கரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி பேசிய ஆளுநர், அப்படிப்பட்ட ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால்தான் முடியும் என்று முடிவெடுத்து அவரை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். 1967 பேரறிஞர் அண்ணா, 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது போல 2026 மாபெரும் சரித்திர புரட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னந்தனியாக ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டி இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகள் பலவற்றை வலியுறுத்தியதாக அவர் கூறினார். வான்வெளி அமைப்பு மையத்தை ஓசூர் நகரின் அருகில் நிறுவவும், மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்ததுடன் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒசூர், கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதலை வழங்குதல், நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவதுடன் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்கு சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மாநில அரசின் கடன் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்திருப்பதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது என்றும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கையை தொடங்கியிருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும் மற்றும் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதையும் ஆளுநர் உரை சுட்டிக்காட்டியுள்ளது.
1: இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் தொடர்வது மதுர தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் ஜெய் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:59 இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, யோக கலைகளில் ஒன்றான ராஜயோகா குறித்து பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்றுனர் பி கே ஜான்சிராணி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியை கேட்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ராஜயோகா உதவுமா? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸசைசஸ் இருக்கா?
3: டிஜிட்டல் வெல்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மொபைல்லேருந்து நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 1 ஹவர் மொபைலை தொடக்கூடாது. நம்மளுக்கு நம்மளே ஒரு விரதம் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் கண்ணை முடித்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து மொபைலை வந்து தொடக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர், காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர். நம்ம இந்த ரூமில் தூங்குறோன்னா மினிமம் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் மொபைலை வச்சிடணும் படுக்கிறதுக்கு முன்னாடி.
2: இது வந்து நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்திருக்கிறதுக்காகவா, இல்லைனா மொபைல் வந்து ரேடியேஷன் இருக்கும் அந்த மாதிரி?
3: ரெண்டுமே. தூக்க கலக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, மொபைல் கையில் வந்துடுது. ஏன்னா அது சன்ஸ்காரமாக மாற்றிருக்கும், சரிங்களா, ஹேபிட் ஆயிடுச்சு.
2: ஆனா சில சமயம் நம்ம அந்த மாதிரி அடிக்டடா இருக்கும் போது நம்ம கிட்ட அதை விலைக்கு வைக்கிறதே வந்து இன்னும் டிப்ரெஷனா இன்னும் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்களே மேம் நிறைய பேர். அதுக்கு என்ன பண்றது?
3: இது வந்து ஃபுல் டே விலைக்கு வச்சா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, டிப்ரெஷன் வந்துடுறாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி தூரமா வச்சுட்டு படுத்தோம்னா அதுல டிப்ரெஷன் வராது. அது கொஞ்சம் வந்து வில் பவர் வேணும். அந்த வில் பவருக்கு தான் மெடிடேஷன் பண்ண போறீங்க. மெடிடேஷன் எதுக்காகனா வில் பவரை கொடுக்கும், மனசை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும், மைண்டு வந்து அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், இதெல்லாம் தான் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுனால. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட செயல் புரியணும். இப்போ வந்து டிஜிட்டல் வெல்னஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாங்க, வேலை ஏதாவது டென்ஷனு பல பிரச்சனைகள் இருக்குது, நைட்டு படுக்கும் போது ரிலாக்ஸேஷன் ஏன் வந்து தூரமாக வைக்க சொல்கிறோன்னா, நம்ம படுத்த உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. உள்ளே போக போக அது வந்து நெட்டு இல்லை, இது நெட்டில் வலை தானே, அந்த வலையில் போய் மாட்டிடுறாங்க. அப்புறம் வந்து டைம் போகிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் அந்த மொபைல்லேருந்து வர ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து இரவை பகலாக காட்டுது. பிரெயின் வந்து இப்போ பகல் நடக்குது அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலாக அவங்க மொபைலில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன் வந்து பகல்னு சொல்லுது பிரெயினுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெஷ் மைண்ட் ஆகிடும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க மொபைல் பார்த்து முடிகிறதுக்கு அந்த எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்போ தான் முடியுது. அப்போ 1 மணி 3-4 ஆகிடுது. அப்போ 3 o'clock மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 3 மணி 4 மணிக்கு மேலே தூங்கினா திரும்பவும் அடுத்த நாள் ப்ரோக்ராம், அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வருமா வராதா? இப்போ பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணுமா வேணாமா? 1-6 hours ரெஸ்ட் கொடுக்கணும்ல பிரெயினுக்கு. அது எந்த 6 hours நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த உடல் இருக்கு இல்லைங்களா, இது 5 elements ஆக்கப்பட்டிருக்கு. இந்த வெளியில் இருக்கிற உலகமும் 5 elements ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது தூங்கும்போது தான் நாம் தூங்கணும். பூமி வந்து சாயந்தரம் 1-8 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிக்குது. பறவைகள்லாம் ரிட்டர்ன் கூட்டுக்கு வருது. மனுஷங்க அப்போ தான் வேலையே ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து மிட்நைட் பிரியாணி, மிட்நைட் தோசாலாம் போகிறாங்க. அப்போ அந்த நைட்டில் வந்து சாப்பிட்றதோ கண்ணு முழிக்கிறதுனாலையோ ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். இன்னொன்று வந்து ரெஸ்ட்டு வந்து நம்ம லிவருக்கு கூட 11 to 1 ரெஸ்ட்டு கொடுக்கணுமா, 11 to 1 நம்ம உள்ள உறுப்புகளுக்கு ரெஸ்ட்டு வேணும். அதனால் நைட்டு 10 மணிக்கு மேக்ஸிமம் 11 அதுக்குள்ளே படுத்துடணும். அதுக்கப்புறம் 1-6 hours டியூரேஷன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். அது பிரெயினுக்கு மட்டும் இல்லை, இந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு வேணும். 1-6 hours மினிமம் 5 hours ஆவது டீப் ஸ்லீப்பில் போகணும் நம்ம. அதுக்கு வந்து மொபைல் தூரமாக இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், டைம் போகிறது தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அது வேஸ்ட்டு தான்.
2: காலையில் ராஜயோகா பண்ணுறது அதிகம் பலன் அளிக்கும்னு சொன்னீங்க. இது இந்த நேரத்தில் மட்டும்தான் பண்ணணுமா, இல்லை மெடிடேஷன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரங்கள்லையும் பண்ணலாமா?
3: பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது, அமிர்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 o'clockலேருந்து 5 o'clock, அதாவது 3:30 to 4:45 அந்த டைமில் 5 minutes பண்ணால் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிரம்ம தத்துவம் அப்படின்னு

0: பரந்தாமம், அதுதான் நம்மளுடைய வீடு. அங்கேருந்து தான் ட்ராமா ஸ்டேஜில் நடிக்க வந்திருக்கோம். அந்த மேலே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடு. அதே பீஸ்ஃபுல்னஸ் அந்த விடியற் காலையில் இருக்கும். இங்கே அவ்வளவோ சாதனையாளர்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சிருந்தவங்க. அதில் சில அஃபர்மேஷன் நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். விடியற் காலையில் நான் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் நான் இதை செய்ய போகிறேன், சாதிக்க போகிறேன், ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ ஆக்டிவேட் ஆகிற டைம் அது. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உண்மையிலே நடந்த விஷயம். ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரெண்டு காலம் வந்து கட் ஆகிடுச்சு, அது வீல் சேரில் தான் இருக்காங்க. அவங்களால ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஆனால் நடக்க முடியல. இப்போ அவங்க வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் லைஃப் லாங் இவரால் நடக்க முடியாது, அது உள்ளே போயிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளுடைய மைண்டு மூலமாகவே நம்ம ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், அது ஓடுற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு விஷன் கொடுத்தா தான் புரியும். அதுக்கு லாஜிக் வந்து கம்மி, விஷன் மாதிரி அதுக்கு புரிய வைக்கணும். அப்போ அவர் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இதுதான் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அந்த டைமில் நாம் என்ன கொடுக்குறோமோ, என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து அதை ஏற்றுக்கும். நம்மளோட மேக்ஸிமம் 80% எனர்ஜி சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. அது ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம். அதனால தான் அந்த டைமில் மொபைலோ அல்லது டிவியோ, ஏன்னா டிவி மொபைலெல்லாம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், அது நிறைய நியூஸ் சேனல்ஸில் என்ன வருது, நிறைய நெகட்டிவ், ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அது கேட்ச் பண்ணிக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயம். அந்த காலத்துலலாம் கடவுளை நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு படுப்பாங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரேயர்ஸு மெடிடேஷன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகும். அப்போ அவங்க லைஃபே நல்லா இருந்தது. நம்ம லைஃபை மாற்றணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவரில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது. அப்புறம் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறோம், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், இவர் அப்படி தான் நினச்சிருக்காரு, 3 மந்த்ஸ் நினச்சிருக்காரு, அவரே நினச்சாரு, நான் 3 மாதமாக நினைக்கிறோம், ஆனால் ஹெல்த்து ஆகவே இல்லையே, அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு விஷயனை, ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் வந்து எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஏதோ வெளியில் போயிருக்காங்க, ரிங் டோன் வருது, ஃபோன் வந்து தூரமாக இருக்குது, இவர் வந்து வீல் சேரில் இருக்காரு, அது ரிங் அடிச்சுட்டே இருக்கு. இவர் வந்து இங்கே ஏதாவது முக்கியமான விஷயமா, எல்லாரும் வெளியில் போயிருக்காங்களே, யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு டக்குன்னு எழுந்து போய் அந்த ஃபோனை எடுத்துட்டார். வீல் சேரில் இருந்தவர் 3 மந்த்ஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஆனால் நடக்க முடியல. அதாவது மனசுலேயே ப்ராக்டிஸு, நடக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலை, மனசுலே நான் நல்லா நடக்கிறேன், வேகமாக போகிற மாதிரி கற்பனை தான் அது, ஆக்சுவலாக விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அவர் நிஜமாலுமே போய் அந்த ஃபோனை எடுத்துட்டார். எப்படி ஒர்க் ஆச்சு ரெண்டு காலம், அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எதனால், நம்மளோட இன்னொரு கான்ஷியஸில் இருக்கிற பவர் வந்து எல்லாத்தோட பெரிய பவர், சோல் பவர்.
1: நிச்சயமாக
0: இது வந்து ஹியூமன் மைண்டுக்கு இருக்கிற பவர் வந்து உலகத்தில் எதுக்குமே கிடையாது. ஒருத்தவங்க நினச்சா என்ன வேணால் சாதிக்கலாம், ஆனால் நினைக்கிறதுக்கு தான் இந்த டைம் அலாட்மெண்ட்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பற்றி பாசிட்டிவான விஷயம். இப்போ கேன்சர் மாதிரி பெரிய விஷயத்துலேருந்து சீக்ரெட்னு ஒன்று ஃபாரினர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்து அவங்க சீக்ரெட்னு ஒரு ஃபிலிம் கூட எடுத்திருக்காங்க, புக் எழுதியிருக்காங்க, இது அப்ளை பண்ணியிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டு கூட 6 மந்த்ஸில் அப்படியே ஃபுல் 4th stageலேருந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டாங்க. நம்ம கொடுக்குற ஃபீட், நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அஃபர்மேஷன். அது கொடுக்குற டைம் வந்து இந்த டைம். ஏன்னா அந்த டைமில் வந்து பிரெயினில் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் பிரெயின், இது வந்து பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போயிட்டால் அது டெல்டா வேவ்ஸு, அதில் ரொம்ப டீப் ஸ்லீப்பு. கனவுலாம் வந்துச்சுன்னா அது தீட்டான்னு சொல்கிறோம். ஆல்ஃபா வேவ்ஸ் எப்போ வரும்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அறகுறையாக அப்படியே தூக்க கலக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம், அந்த டைமில் தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் டைம் அது. அதனால தான் அந்த டைமில் நம்ம மொபைலோ நெகட்டிவான விஷயம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட் பண்ணுறோமோ நம்ம லைஃப்பில் அது நடக்கும்.
1: இந்த நேரத்தில் வந்து பண்ணால் இன்னமும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. யூஸ்வலாக வந்து மெடிடேஷன் எல்லாம் வந்து நம்ம எப்போ ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு மெடிடேட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போது மற்ற நேரங்களெல்லாம் வந்துட்டு ராஜயோகா பண்ணக்கூடாதா, இல்லைனா வந்து அதுக்கும் இந்த மெடிடேஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ன மாதிரிலாம் இது ரெண்டுமே வந்து வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா?
0: ஆக்சுவலாக வந்து

0: இது வந்து முக்கியமான விஷயத்துக்காக நம்ம சொன்னது, வில் பவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், ஏதாவது பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி நம்ம ஜென்ரல் ரிலாக்ஸேஷன், எப்போ வந்து மனசில் வந்து கவலை இருக்கோ அப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் பண்ணால் கூட போதும். 1 மினிட் மெடிடேஷன் இருக்குது. 1 ஹவருக்கு ஒன்ஸு 1 நிமிஷம் இப்போ நம்மளுடைய மைண்டில் வந்து தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வீலர் போகுது, 3 வீலர் போகுது, 4 வீலர் போகுது, பஸ் வந்து 6 வீலர், 4 விதமான வீலர்ஸ் அந்த வண்டி போயிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க, அதில் வந்து நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முதல்ல ஸ்டாப், அந்த டைம் வரும்போது ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்னல் வரும்போது அது போகுது, அது 1 நிமிஷம்தான். டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்மளுடைய மனசுக்கு கூட ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸு 1 மினிட் போதும். மனம்ன்றது ஒரு ரோடு வச்சுக்கோங்க, நெசசரி தாட்ஸ் வருது, வேஸ்ட் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ், 4 விதமான எண்ணங்கள் வருது. இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு ஒன்ஸ் நிறுத்துறீங்க, தாட்ஸை நிறுத்தி அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, இல்லை எது அலோவ் பண்ணலாம் அப்படின்னா நெசசரி தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், நெகட்டிவ் தாட்ஸ் வேஸ்ட் தாட்ஸ்னால் ஸ்டாப் பண்ணலாம். அப்போ நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒரு தாட்டு கிரியேட் பண்ணலாம். ஐ எம் பீஸ்ஃபுல் சோல், நான் வந்து பீஸ்ஃபுல் பீயிங், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன். 1 நிமிஷம் நினைக்கலாம்ல, காடோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கூட வேணாம், 1 நிமிஷம் அவர்கிட்டருந்தும் வாங்கலாம், இல்லை நம்மளே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? அதை நம்ம எமர்ஜி பண்ணலாம். எப்படின்னா தாட்டு மூலமாக. இப்போ ஒரே ஒரு தாட்டு, நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம அந்த பீஸ் எமர்ஜி பண்ணலாம்.
1: ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மனநிலையை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக வந்து நினைக்கிறாங்க. அதெல்லாம்
0: இல்லை, மணிக்கணக்காக யோகா பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். 1 ஹவருக்கு 1 நிமிஷம் யோகா பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து ஒரு நம்ம டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறோம், அவங்களாம் கூட சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் வண்டி எடுக்கிறது முன்னாடி 1 நிமிஷம் சைலன்ஸில் இருந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது போகும்போது ஞாபகம் இருந்தாலும் சரி, கடவுளையோ அல்லது தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும். மெடிடேஷன் மெயின் வந்து தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறது. நான் அன்பாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக, ஏதோ ஒரு குணம் எடுத்துக்கணும், நான் வந்து அதுவாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மெடிடேஷன். அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிடுங்க, அப்போ ஃபுல் டே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நடுவில் ஏதாவது டைம் கிடைக்கும்போது இப்போ தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு அமைதி தேவைப்பட்டுச்சுன்னா 1 செகண்ட் அமைதியாகிடுங்க. அது வந்து உங்களால் 1 மினிட் இருக்க முடியலனாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கலாம்ல. 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கும்போது நம்ம சோல் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஃப்ரெஷ் ஆகிடும், அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சைலன்ஸ் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூட பண்ணலாம், 1 மினிட் பண்ணலாம், 5 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது.
1: 2014 ஆம் ஆண்டிலிருந்து பிரதமர் தலைமையிலான மத்திய அரசின் முயற்சியால் உலகம் முழுவதும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 33 வருடங்களாக நீங்க யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2014 முன்னாடி மக்களிடையே யோகா குறித்து இருந்த விழிப்புணர்வுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: 2014 முன்னாடி வந்து வெளியில் பப்ளிக்காக யோகா பற்றி சொல்லி கொடுங்கன்னு கூப்பிடவே மாட்டாங்க. நாங்களாக போய் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோவா கிடைக்காது. இப்போலாம் வந்து அவங்களா தான் கூப்பிட்டாங்க, தூர்தர்ஷன்லேருந்து அது மாதிரி மற்ற இடத்துலேருந்து அவங்களா கூப்பிடுறாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. யோகா பண்ணுறது நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லது, மன நலத்திற்கு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணுறாங்க, கூடவே நம்ம மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். அதை ரெண்டுமே செய்கிறதுனால உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, அதே சமயத்தில் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வு உலகம் ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம நல்ல வித்தியாசம் தெரியுது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களுக்கு கூட வந்து கூப்பிடுறாங்க, யோகா டேயில் எங்கள் யோகாசனம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கூப்பிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த யோகா பண்ணுறதுனால. இந்த உடலும் நலமாக இருக்குது, மனசும் நலமாக இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், அவர் தான் இனிஷியேட் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால உலகம் முழுவதும் இது பாசிட்டிவாக போயிட்டுருக்கு.
1: கண்டிப்பாக மேம், உடல்நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது மன அமைதி அப்படின்றத வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெளிகிற மாதிரி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.

0: நன்றியுடன். இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில். நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி.

0: நிர்மலா, அந்த ஆட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டியா? ராத்திரி இருந்து கத்திக்கிட்டே கிடக்குது, மனுஷனை தூங்க விடுதா. நிர்மலா,
1: ஏங்க நீங்க எந்திரிச்சு தண்ணி காட்டுறது? அந்த கெடா வேற என்னமோ நோக்காடு வந்த மாதிரி இருக்குது.
0: நோக்காடுன்னா விற்று காசு ஆக்க வேண்டியதானே? இருக்கிற பிரச்சனையில் வட்டி வாசி கணக்கையாச்சும் முடிக்கலாம்ல.
1: அந்த கெடாவுக்கு என்ன கோளாரோ, அந்த மாட்டாஸ்பத்திரியில் காட்டுனா ஏதாச்சும் மருந்து இருந்து கொடுத்து சரி பண்ணுவார்ல. பாவங்க சுணங்கி சுணங்கி விழுகுதுங்க.
0: அது மட்டுமா சுணங்கி விழுகுது? நானும் தான் இருக்கிற பிரச்சனையில் சுணங்குறேன். நேற்று என் தம்பிக்காரன் கூட போட்ட சண்டையில் சொத்து கையை விட்டு போயிருமோன்னு கவலையில் இருக்கிறேன். இன்றைக்கி அவன் வக்கீலோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து வாங்குவான்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு, கவலையாக இருக்கு, புரிஞ்சுக்க. அப்பாடா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்ன வீட்டில் யாருமே காணா, கடா மட்டும் தனியாக நிற்குது. ஏன் கத்திட்டே இருக்க? இந்த புள்ள தின்னுட்டு கம்முனு கடை. வாங்கின காசுக்கு பதிலாக சொத்தை கொடு அப்படின்னு கேட்குறேன் என் தம்பிக்காரே. இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதா? பாரு, உனக்கு கூட திங்கிறதுக்கு புல்லு கட்டு இருக்கு, எனக்கு அது கூட இல்லை. சரி, ஒரு காப்பி தண்ணியாவது வச்சு குடிப்போம். இந்த சட்டியை எங்க வச்சுட்டு போனா? இந்த பரண் மேல ஏறி பார்ப்போம். ஆட இங்க பாரு, சட்டி கிடைச்சிருச்சு கருப்பு. நான் காப்பி தண்ணி வச்சு குடிக்க போறேன். நிர்மலா வந்து சமைச்சாதான் சோறு.
1: ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வா நிர்மலா.
1: என்னங்க காப்பி குடிச்சிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அது செமிக்கலையா? அங்க எதுவும்
0: கட்டின புருஷன் வெறு வயிற்றோட காப்பி குடிச்சிட்டு இருக்கேன்.
1: ஐயோ என்னங்க சொல்றீங்க, சாப்பிடலையா?
0: ஆமா ஆமா, நீ நிறைய சமைச்சு வச்சுட்டு போயிருந்தியல்ல சாப்பிட்றதுக்கு. நிர்மலா, என்னால முடியல, எனக்கு எப்போதான் மோச்சம் கிடைக்கும்னு தெரியல. துப்பாக்கி எடுத்து வந்து என்னை சுட்டு நான் மோச்சம் அடைஞ்சிடுறேன்.
1: ஏங்க என்னங்க ஆச்சு, என்னென்னமோ பேசுறீங்க. பசி வந்தால் நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க கொஞ்சம் நேரம் போடுங்க, இந்த நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க
0: என்னாச்சு என்னாச்சு நிர்மலா, ஏன் இப்படி பாத்திரத்தோட?
1: ஏங்க இந்த பாத்திரத்தில் அங்க காப்பி போட்டீங்க?
0: ஆமாம், அதுக்கு என்னப்பா?
1: ஐயோ நான் என்ன சொல்ல, எங்க இது மோச்ச பாத்திரங்க, இதில் சமைச்சு சாப்பிடக்கூடாதே, சாப்பிட்டா முத்தி அடைஞ்சிருவாங்கன்னு உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கங்க.
0: ஐயோ ஐயோ, அந்த பாத்திரம் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் தான் இருக்கு.
1: இல்லைங்க, இன்னைக்கு அம்மாவாசை வேறங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரே பயமாக இருக்கேன்.
0: ஏதாச்சும் ஆனால் நிம்மதியா? வாங்கின கடனை யாருக்கு கொடுக்க வேணாம்ல.
1: சும்மா இருங்க, சாமி காரியத்தில் விளையாடாதீங்க. நம்ம எதுக்கும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோமே.
0: கோயிலுக்கா? ஏய் நிர்மலா, இப்போ ஏது காசு செலவுங்க? இங்கே பாருங்களா, வேணாம். நான் என்ன சமைச்சா சாப்பிட்டேன், காஃபி வச்சு தானே குடிச்சேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இங்கே பாரு, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு, எனக்கு பசிக்குது.

0: நீ யாரு? உன் பேர் கேட்டு நீ சொல்லவே இல்லை.
1: முருகேசா, வேண்டுமென்றால் நீயே எனக்கு ஒரு பெயர் வைத்து விடு.
0: நானே உனக்கு பேர் வைக்கவா? பாக்குறதுக்கு பூதம் மாதிரி இருக்கிற, பூதம்னு கொட்டுட்டுமா?
1: என்னமோ உன் விருப்பம். உன் கையில் இருக்கும் துப்பாக்கியில் ஐந்து ஐந்து தோட்டாக்கள் உள்ளன. அந்த ஐந்தும் உன்னுடைய முக்திக்கான வழி.
0: முக்திக்கான வழியா? அஞ்சு தோட்டாவா? ஆமா, முக்தி மோட்சம் அப்படின்னா என்ன பூதம்?
1: முருகேசா, உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இல்லாத பணத்திற்கும் இல்லாத மண்ணுக்கும் உன் தம்பியோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட வெற்று வாழ்க்கை நாடக மேடையில் நடிப்பதை விட்டுவிட்டு இறங்கி வந்து வேடிக்கை பார்ப்பதுதான் மோட்சம். அதற்கான வழிதான் இந்த மாய துப்பாக்கியில் உள்ள இந்த ஐந்து தோட்டாக்கள்.
0: பூதம், என்னென்னமோ வளர்ற, நீ எங்க இருந்து வந்திருக்கிற, சொந்த ஊர் எது?
1: இதை பரன் மீது எடுத்த அந்த பாத்திரத்தை தொடுவதற்கு முன்பு அல்லது நீ காப்பி அருந்துவதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும்.
0: இப்ப என்னதான் வேணும் உனக்கு?
1: முருகேசா, இந்த துப்பாக்கியில் ஐந்து தோட்டாக்கள் இருக்கிறது. அதை வைத்து நீ யாரை சுடுகிறாயோ அவர்கள் உண்மையிலேயே இருந்து விடுவார்கள்.
0: அப்படியா? அப்ப நான் முதல்ல
1: வீணாக்கி விடாதே.
0: அப்ப நான் அந்த பழைய பாத்திரத்தையே சுட போறேன். நீ போயிருவில்ல? எங்க அந்த பாத்திரம்? எங்க? இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. இதை வச்சுதான என்னோட முன்னோர்கள் பூர்வீகம் மோட்சம்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற. இப்பவே சொல்றேன், இப்பவே நான் இதை சுடுறேன், இப்பவே இந்த பாத்திரத்தை சுட போறேன், சுட போறேன், சுட போறேன். நீ வேகமா போய் அந்த மோச்ச பாத்திரத்தை, அதான் நான் நேத்து காப்பி போட்டல, அதை எடுத்துட்டு வந்துருமா?
2: ஏங்க, அதை சொல்ல தாங்க உங்களை உசு. பாத்திரம் உடஞ்சு போய் நம்ம போய் கோயில பூசாரிக்கிட்ட அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோமா?
0: என்ன சொல்றேன் நிர்மலா, எப்படி உடஞ்சிச்சு?
2: அதாங்க, எனக்கும் பயமா இருக்குங்க. இப்ப என்னங்க பண்றது?
0: பூதம் கொடுத்த துப்பாக்கி நம்ம சுட்ட மாதிரி பாத்திரம் உடஞ்சிருச்சு. இதுல உண்மை இருக்கா? சுஷோ, நம்ம காப்பி குடிச்சதுனால மாறிடுச்சா? சச்சா, இருக்காது இருக்காது. இந்த கனவு விஷயத்த நிர்மலா கிட்ட சொல்லுவோமா? இல்ல, வேணாம் வேணாம், இது எல்லாமே பிரம்மதே, அது யதார்த்தம் வந்துருக்கும்.
2: என்னங்க
0: சொல்லு நிர்மலா?
2: ஏங்க, முட்டை முட்டை முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குங்க, ஏதாவது சொல்லுங்க.
0: அதெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காது நிர்மலா. நிர்மலா, நீ ஏன் பதற, நீ ஏன் பதற? இங்க பாரு, அது கையை தவறி பாத்திரத்தை கீழே போட்டிருப்ப, அது உடஞ்சிருக்கு.

0: பசி மோட்சம், துப்பாக்கி மோட்சம், துப்பாக்கி பாத்திரம்.
1: யார் அது தோண தோணு?
0: இந்தா எடுத்துக்கொள், மோட்சத்திற்கான வழி, முக்திக்கான வழி.
1: நீ யாரு?
0: மனிதன் பிறப்பது இறப்பதற்குத்தான், பெறுவது இழப்பதற்குத்தான். இதை பிடி முதலில்.
1: என்னது, துப்பாக்கி தானே இது? ஏன் என்கிட்ட கொடுத்த? பொம்மை துப்பாக்கியா? ஆமா.

0: முருகேசா, அயர்ந்து தூங்கிவிட்டாயா? திசைகள் நான்கு, அகிரினை விலங்கின் கால்கள் நான்கு, மண்டபத்தின் உறுதிக்கு தூண்கள் நான்கு, உன் மோட்சத்திற்கான வழி சொல்லும் மோட்ச துப்பாக்கியில் தோட்டாக்களும் நான்கு. முருகேசா, முருகேசா
1: வந்துட்டியா? நானும் உன்னை நம்பவே மாட்டேன். அது என் பொண்டாட்டி நிர்மலா கை தவறி தட்டி விட்டதால அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சு. அவ்வளவு தியா? ஆமா.
0: காண்டாமிருகத்தின் கொம்பு நீளமாக வளர்ந்தால் அது தலைக்கு அதுவே ஆபத்தான். அது போல இருக்கிறது உன் எண்ணங்களின் வளர்ச்சி. சரி, எதற்கு இந்த பேச்சுக்கள்? இன்னும் நான்கு இருக்கிறது. இந்த முறை யாரை சுடப் போகிறாய்? இந்தா உன் மாய துப்பாக்கி. யாவையும் மாய வித்தைகளே. சில விஷயங்கள் நம்ப வைக்கும், சில விஷயங்கள் ஏமாற்றவும் செய்யும். எது மாயை என்பது உன் மோட்சத்திற்கு பிறகே தெரியும்.

0: சுடு.
1: இங்க பாரு புதா, மோட்சம் மோட்சம்னு சொல்றீல்ல, உண்மையிலேயே என்னை விட பாவம் அந்த கடாதன் கருப்புதான். நோக்காடு வந்து சுணங்கி போய் கிடக்கு, அது சுட்டா செத்துருமா?
0: நிச்சயமாக, நீ சுட்டால் உயிரற்ற பாத்திரமே இல்லாமல் ஆனது. அகிரிலே தானே, அதற்கும் மோட்சமே.
1: இந்த பாத்திரம் உடஞ்ச கதையை வச்சு இந்த பூதம் நம்மளை ஏமாத்த பார்க்குது. கடாவை கருப்பை சுட்டு பார்ப்போம், என்னதான் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும்ல. சரிப்பா பூதம், உனக்கு எனக்கும் ஒரு டீலிங்கு. நான் அந்த கடாவை சுடுறேன், அது சாகலைன்னா நீ இனிமே வந்து இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா?
0: சரி. வலுத்ததை விட்டு விட்டு இளைத்ததை குறிவைக்கும் அற்ப மனித புத்தி உனக்கு. உன்னிடம் கிடந்து சுணங்குவதற்கு பதிலாக அதற்கும் மோட்சம் கிடைத்தால் நன்மைதான். அதன் விதி அதுவே என்றால் அப்படியே ஆகட்டும்.
1: புதா சுட போறேன், அதுக்கு ஒண்ணு ஆகாட்டி நீ வந்து என்ன தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? சுட போறேன், சுட போறேன், சுட. என்னாச்சு என்னாச்சு ஆட்டுக்கு?
2: ஏங்க என்னங்க ராத்திரியில?
1: ஒன்றும் இல்லை நிர்மலா, தண்ணி எங்கே இருக்கு?
2: அங்கே தாங்க இருக்குது, குடிச்சிட்டு தூங்குங்க.
1: சரி சரி சரி சரி. இப்படியே சத்தம் இல்லாமல் போய் ஆட்டுக்கு என்னென்னு பார்த்துட்டு தண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். என்ன ஒரு சத்தத்தையும் காணோம்?

0: என்ன அசையாம கிடக்குது? என்னமோ ஆயிடுச்சு. எல்லாம் அந்த பூதத்தோட வேலையா? அந்த மோச்ச பாத்திரத்துல இருந்து இப்ப வெளியே வந்துருச்சா? அப்பனா, அப்ப எங்க முன்னோர்கள் நம்புனது நிசந்தானா? ஐயோ, இப்ப என்ன நடக்குது? இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்றது புரியலையே.
1: கருப்பு, கருப்பு!
0: ஐயோ, கடா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ, இந்த கடா என்ன பாவம் செஞ்சிச்சு? நான் தான் கொண்டுட்டேனா? இந்த நடு சாமத்துல வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, ஏய் பாலா போன பூதமே, ஒரு காப்பி குடிச்சது குத்தமா? அச்சுச்சோ, அந்த பாத்திரம் எதுக்கு? எங்க வீட்டில் இவ்வளோ காலமாக இருக்கு. பேசாம அந்த செத்த கடாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவோம். வேணாம் வேணாம், புதைச்சு வச்சிருவோம், புதைச்சு வச்சிருவோம். அப்படியே போ, சத்தம்லாம்.
1: அம்மா, தூக்கு அப்பா. கருப்பு, என்ன கருப்பு, தூக்க முடியும் அப்பா?
0: போய் என்ன கணக்கு கணக்குது? பக்கத்தில் இருக்க ஆத்துக்கு போய் புதைச்சு வச்சிருவான்.

0: என்ன கட்டி போட்ட கிடாவை காணோம்? ஏ கருப்பு கருப்பு, ஐயோ ஓடி போயிருச்சா? பாவம் நோக்காடு வந்த கிடாவாச்சே, எங்கிட்டு ஓடுச்சுனே தெரியலையே.
1: மதுனி மதுனி,
0: பாப்பா கணேசா, என்னப்பா காலங்காத்தால யாரோ கூட வந்திருக்காங்க?
1: மதுனி, சார் வந்து வக்கீல், டவுன்லேருந்து வந்திருக்காரு, அண்ணனை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. அண்ணே இருக்காரா?
2: வா கணேசா, வாங்க சார், உட்காருங்க.
0: அப்புறம் நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க. இந்த கிடா எங்கே போச்சுன்னு தெரியல, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே.
2: நல்ல வேலை கடா.

0: ஓடிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டா. சரி நிர்மலா, நீ போய் என்னன்னு பார்த்து வா. போ.
1: அண்ணே, இவர் தான் வக்கீல் சாரு, எனக்காக பேச வந்திருக்காரு நம்ம சொத்து பிரச்சனைக்காக. இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம்ண்ணே.
0: இங்க பாருங்க சார், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா,
2: பாருங்க முருகேசன், நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு உங்க தம்பி ப்ரூஃப் வச்சிருக்கிறாரு, அதனால அது வட்டியெல்லாம் சேர்த்து இப்போ உங்க பங்கு அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க உங்க சொத்து பங்கை எழுதி கொடுத்துட்டா நல்லது, இல்லைனா ஜப்தி பண்ற அளவுக்கு கூட எங்களால் போக முடியும். இது உங்க அண்ணன் தம்பி தகராறு தான், இருந்தாலும் உங்க தம்பி ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதான் சொல்றேன்.
1: அண்ணே, நீ வேற வக்கீல் வச்சாலும் சரி, இல்ல எழுதி கொடுக்கறதுனாலும் சரி, என்னன்னு யோசிச்சு சொல்லுனே. நீ பார்த்து வச்ச வாழ்க்கை தானே எனக்கு. ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஒரு முறை இருக்கலண்ணே, கொஞ்சம் பார்த்து செய்யணே.
2: அப்புறம் நோட்டீஸ்ல போட்டிருக்கிற தேதிய பாத்துக்கங்க, அதுக்குள்ள நீங்க வேற வக்கீல பார்த்து அடுத்த நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா வந்து கையெழுத்து போட்டுருங்க.
1: நல்லா யோசிச்சு முடிவு பண்ணனே. அடுத்து நாம அண்ணன் தம்பியா இல்ல மனுதாரர் எதிர் மனுதாரரான்னு வக்கீலு கோர்ட்டுன்னு நீ அலைஞ்சா உனக்கு தானே காசு வேஸ்ட்டு. உன் தம்பியா சொல்றேன், வாங்கின காசுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருனே. உன்னோட நிலைமை சரியில்லை, அதான் சொல்றேன், பார்த்து பண்ணனே. நாங்கள் வர்றோம்.

0: என்ன பூதம், வந்துட்டியா? ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பியே, உன்கிட்ட நிறைய பேசணும்.
1: முருகேசா, பேச்சு அது மனித உயிரின பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அம்சம். அது மட்டும் இல்லாதிருந்தால் உயிரின சங்கிலியில் அவனும் ஒரு சாதாரண பகுதியாக நிம்மதியாக வாழ்ந்திருப்பான். நீ என்னிடம் பேசுவதற்கு முன்பாக இன்னும் உன்னிடம் மூன்று தோட்டாக்கள் மட்டுமே இருக்கின்றன, ஞாபகம் இருக்கட்டும்.
0: பூதமே, நான் உங்ககிட்ட பேசணும் தேடி வந்ததே அதுக்கு தியா. நீ உண்மையானு தெரியாது. இந்த துப்பாக்கி, அந்த தோட்டா, இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. இது வெறும் கனவுதான்னு நான் நம்புறேன். இருந்தாலும் நான் என்னால் அடக்க முடியாத வெறியில கேட்குறேன். அதனால இந்த கனவுல இந்த மூணாவது குண்டை என் தம்பி கணேசனை நோக்கி சுட போறேன்.
1: இது உன் பழிவாங்கும் உணர்வு. நான் யாருக்கும் அறிவுரை சொல்வதில்லை, ஆனால் நீ கண்மூடித்தனமாக எடுத்த முடிவு காரணமாக சொல்கிறேன். இந்த மூன்றாவது குண்டை பயன்படுத்த நீ உன் தம்பியை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறாய். ஜாக்கிரதை.
0: இதோ நான் உயிருக்கு உயிரா பாசம் காட்டி வளர்த்த, தோளுக்கு தோளா என் வாழ்க்கையில கூட நிற்பேன் என்று நினைத்த, பணத்தாசையில அண்ணனை மறந்த என் தம்பியை நோக்கி நான் சுட போறேன்.
2: என்னங்க ஏங்க, ஒரு முக்கியமான விஷயம்.
0: என்னாச்சுங்களா?
2: எங்க போன்ல
0: உங்க தம்பிக்கு
2: பயங்கரமா அடிபட்டனால இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா? ஏங்க, என்ன சொன்னாலும் கணேசன் நம்ம புள்ளங்க.
0: கடவுளே, என்ன காரியம் செஞ்சிட்டோம்! நான் என் தோள்ல போட்டு வளர்த்த என் தம்பி என் அப்பா மாதிரி சொல்லுவாரே, அந்த பிஞ்சு குழந்தை என்கிட்ட பெரியப்பா அப்பா எங்கன்னு கேட்ட, நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, மொத்த சொத்து தம்பிக்கே போனாலும் சரி, என் தம்பி கணேசன் உயிரோடு திரும்பி வந்தாங்கடு. நிர்மலா, நீ முன்னாடி போய்கிட்டே இரு, தம்பி வைஃப்

0: நம்மளா போய் பாரு, அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டிருப்பலா.
1: கணேசன் நம்ம புள்ள உழைச்சிக்குவாங்க. நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க.
2: நம்மள போயிட்டாளா? போட்டு போட்டு, ரொம்ப தூரம் போயிட்டா. இப்போ அந்த மாத்திரை எடுத்து போட்டு தூங்கி பூதத்தை சந்திக்கிறேன், அப்போதான் இதுக்கு என்னன்றது தெரியும். ஆமாம்.

0: முருகேசன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். முருகேசா, முருகேசா!
1: பூதம்,
0: திக்கற்று திசை மறந்து போனவனுக்கு திசைகள் இரண்டே. அந்த மாய துப்பாக்கியில் உன் ஏவலுக்காக காத்திருக்கும் தோட்டாக்களும் இரண்டு மட்டும்தான்.
1: உனக்கு என்னதான் வேணும்? என் வாழ்க்கையில வந்து என்னை இப்படி சோதிக்கிற திக்கத்தை வேண்டியா திசை தெரியாம ஓடிட்டு இருக்கேன். ஒன்னும் தெரியாத அப்பாவி என் தம்பி, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணமா? இல்ல, இல்லவே இல்லை, இருக்காது. புதா, நீ பொய் சொல்ற, நீ என்னை ஏமாத்துற, இது எல்லாமே மாயை.
0: உன் மனைவி அவள் வாயால் சொன்ன உண்மைகளை உன் செவிதனில் கேட்டாள். நீ ஏவிய குண்டு மாய துப்பாக்கியை விட்டு வெளியேறியதும் உன் தம்பியை படுக்கையில் படுக்க வைத்து விட்டது. இன்னும் இரண்டு குண்டுகள் யார் மீது செலுத்த போகிறாய்?
1: நீ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன், இது எல்லாமே கனவு. ஆரம்பத்தில இருந்து அந்த பாத்திரம் உடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு என் தம்பியை பத்தின செய்தி வந்த வரைக்கும் நான் ஒன்ன சொல்றேன், நான் உன்னைத்தான் சொல்ல போறேன்.
0: அதற்கு வாய்ப்பில்லை என்று ஆரம்பத்திலேயே கூறியதை மறந்து விட்டாயா? எனக்கே இப்போதுதான் ஆர்வமாக இருக்கிறது. அந்த இரண்டு தோட்டாக்களை நீ யார் மீது பிரயோகிக்க போகிறாய் என்று.
1: இந்த நாலாவது குண்ட
0: நன்றாக யோசித்து சொல்.
1: என் உயிருக்கு உயிரான என் மனைவி நிர்மலாவை பார்த்து சுட போறேன். என்னை இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய வலிமை படைச்சவ அவ மட்டும்தான். நான் இந்த மாய கனவுல அவளை சுட்ட பிறகு நிர்மலா திரும்பி வந்து என்னை பார்க்க போறான், அவளோட நான் வாழ போறேன். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது, எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அன்பே நிர்மலா, இது துப்பாக்கியின் தோட்டம் அல்ல, பாச பிணைப்பின் உண்மையான சாட்சி. திரும்பி வா நிர்மலா, என்னை இந்த மாய வலையிலிருந்து மீட்டடு. சுட போறே. என்னாச்சு நிர்மலா? நிர்மலா, நிர்மலா, நிர்மலா, எந்திரி, நான் வந்துட்டேன். நிர்மலா, நிர்மலா, என்னை பயமுறுத்தாது. நிர்மலா, நிர்மலா, நிர்மலா, நீ என்னை விட்டு போயிட்டியா? அந்த பூதம் சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சிட்டியே. என் அன்பு, காதல், பாசம், ஆசை, இது எல்லாத்துக்கும் ஒரே விளக்கமாக இருக்கிற நீயே என்னை விட்டு போயிட்டியா? நிர்மலா, இந்த உலகத்துல அண்ணன் தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிர்மலா, சொந்தனு இப்ப யாருமே எனக்கு இல்லையே. ஐயோ, அந்த பாவப்பட்ட கனவை கொண்டது நான் தாங்கிற உண்மை தெரியாம செத்து போயிட்டேயே. நிர்மலா, நிர்மலா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. என்னோட சொத்துக்கள், என் ஆசை தம்பி, என் அன்பு மனைவி நிர்மலா, இப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கையில நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்?

ஏ பூதமே, நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்கிற, இந்த மாய கனவு விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா பூதமே? இதோ என்னோட அஞ்சாவது தோட்டாவ, அந்த கொடூரமான அஞ்சாவது தோட்டாவ. என்ன பார்த்து சுடுறே, என் மூளை மீது சுடுறே, அதுலதான் பஞ்சகமும் சுயநலமும் சந்தேகமும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இனி இந்த மனித வாழ்க்கையில நான் அடைய விரும்புறது நீ சொன்ன அந்த மோட்சந்தா. அந்த மோட்சந்தா.

0: மோட்சம் மோட்சம் என்று அலைந்தாயே முருகேசா, மோட்சம் என்றால் என்ன? சுயநலம், இரக்கமின்மை, சந்தேகம், அருகில் இருப்போரை துச்சமெனக் கருதும் மேம்போக்கு, இப்படி அனைத்தையும் துறந்து அன்பு செலுத்தி வாழ்வதும் மோட்சம்தான். முருகேசா, மற்றவரிடம் அன்பு, பழி பாவங்களுக்கு நாணுதல், சேர்த்ததை பிறருக்கு வழங்கும் ஒப்புரவு, உறவினர்களுடன் முகதாட்சண்யம், உண்மை பேசுதல் எனும் ஐந்து தூண்கள் தாங்கி நிற்கும் சான்றாண்மை எனும் மாளிகை வாழ்க்கையில் வாழ்வை வாழ். முருகேசா, எழுந்திடு, எழுந்திடு.
1: என்னாச்சு? நான் சாகலையா? உயிரோட தான் இருக்கனா? அடடா, ஆமா, எல்லாமே கனவுதான். ஆனாலும் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்த அந்த கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சு என்ன நல்ல மனுஷனா மாத்தின அந்த பூதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்பவே மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இனிமே என்கிட்ட இந்த தாங்குற கர்வம் இல்லாம சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ்வேன். ஆஹா, புது மனுஷனா மாறிட்டேன். என்ன போன் அடிக்குது? நிர்மலா தான் கூப்பிடா, என்ன வர்க்கு? ஹலோ,
2: என்னங்க? நான் தாங்க பேசுறேன்.
1: சொல்லு நிர்மலா, தம்பி எப்படி இருக்காப்ல?
2: ஏங்க, உங்க தம்பி கணேசன் ஆபத்து கட்டத்திலிருந்து தாண்டி ஆச்சாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாராங்க, டாக்டர் சொன்னாங்க.
1: ரொம்ப சந்தோஷம் நிர்மலா, ரொம்ப சந்தோஷம். இந்தா தம்பியை பார்க்க இப்பவே நான் கிளம்பி வர்றேன்.
3: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மாய துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் முருகேசனாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், நிர்மலாவாக ஆர் ஷானவாஸ் பேகம், பூதமாக எஸ் ஞானசுந்தர், வக்கீலாக எஸ் கார்த்திகே தீபன், கணேசனாக எல் என் ஜி ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இதமான ராகங்களோடு வந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் முத்துராமன் நடித்த பாடல்களின் சிறப்புகள் கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில். இசைக்கும் முதல் பாடல்

0: What happened to her?
1: கணவன் கீர்த்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

Yes.

எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:40. நட்சத்திர கீதங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இசைக்கும் அடுத்த பாடல் மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து.

ஆடி கட்டி

வந்து காமரை கண்ணால் எரித்தவனே, மது கஷாயத்தை குடித்தவனே.

நேரம் 10:57, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் இசைக்கும் விரைவான பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

0: இலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். காலை 5:45 மணிக்கு காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகும். தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி. ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சல், 7:10 மதுரத்தெஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தூக்க முறைகள் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா.

இயற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரை தென்றல். தொடர்ந்து 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முக படைப்பு கேட்கலாம். புதுச்சேரி படைப்பாக 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல், திருப்புலிவனம் இ உத்திரகுமரன் அவர்களின் நாதஸ்வரம், திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்களின் தவில் இசை கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சல், சோழர் காலத்திய செப்பேடுகள் பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை அபிராமம் கணேசன் அவர்களுடைய நாகசுர இசை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல், 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதுரை தென்றல், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி கன்னட மொழி பாடல் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 ஒளிபரப்பு இனிதே நிறைவடையும். தொடர்ந்து மாலை 5:07 மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகும். 5:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் நியூ டெல்லி விஞ்ஞான் பவனில் இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தினால் ஏற்பாடு செய்திருக்கும் விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் ரோஜ்கார் மேளா 2026 நிகழ்வினை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள் சென்னை அஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல் வழங்குகிறார் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேதியியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 அறிவியல் மில்லி மின்காந்த அலைகள் தகவல்கள் வழங்குகிறார் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சல், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்தி, 11:10 ஒளிபரப்பு நிறைவு. இனிதே கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.